0: நேரம் 5:31. இதுவரை பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்தர்கள் நேர்களே, இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸுடன்.
1: ஆகாஷ்வாணி.

வணக்கம் நேர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். இசை அமுதம் தரும் முதல் கானம் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

லிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்கு உரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன்

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

இசையமுதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 5:40 நிமிடத்தில் வரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து.

இசையமதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 5:44 நிமிடத்தில் வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில் பிஸ்தா திரைப்படத்திலிருந்து.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து.

0: இசையமுதம் நிறைவு பெறும் நேரம் இது.
1: இந்தியாவின் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக அதன் பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் தம்மை சந்தித்த டாக்டர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம்

ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்கள் சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மசூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உட்பட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும், 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஆடவர் அணியில் இடம்பெற்றுள்ள விஷால் ராஜேஷ் ஆகியோருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெட்ஸில் சேவை செய்திகள். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 10/10/2026 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை மதுரா கல்லூரி மதுரையில் நடைபெற இருப்பது. இம்முகாமில் 200க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு காலி பணியிடங்களுக்கான வேலை நாடுநர்களை தேர்வு செய்து பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஐடி, டிப்ளமோ, நர்சிங் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு படித்த வேலை நாடுகள் கலந்து கொண்டு தங்களது கல்வி தகுதிக்கேற்ப வேலைவாய்ப்பினை பெறலாம். இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் தங்கள் வேலை எடுக்கும் நிறுவனங்கள் தங்களது விவரங்களை https://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மேலும் இம்மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாள் என்று வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவர குறிப்பு, அதாவது பயோடேட்டா, கல்வி சான்றிதழின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் அவருடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களின் வேலை பெறுவதனால் தங்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு முப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும், முற்றிலும் கட்டணமில்லா சேவை எனவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இணைந்திருக்கிறோம் புதிய காலை.

0: நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம்

0: அப்துல் காதிர் அவர்கள்.
1: ஒரு தனி மனிதன் எவ்வளவு வலியவனாக இருந்தாலும் சில செயல்களை தனியாக செய்ய முடியாது. ஒரு விரலால் பெரிய பாரத்தை தூக்க முடியாது. ஆனால் ஐந்து விரல்கள் ஒன்றாக இணைந்தால் அந்த கை பல வேலைகளை செய்ய முடியும். இதுதான் ஒற்றுமையின் சக்தி. ஒற்றுமை என்பது பலம் தரும் பெரும் சக்தி. தமிழில் ஒரு பழமொழி உள்ளது, ஒற்றுமையே பலம். இது வெறும் பழமொழி அல்ல, குடும்பத்திலிருந்து நாடு வரை பொருந்தக்கூடிய வாழ்க்கையை உண்மை. நம்முடைய இலக்கியங்களிலும் ஒற்றுமையின் சிறப்பு பல இடங்களில் எடுத்துரைக்கப்படுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் பூங்குன்றனாரின் வரிகள் உலக மக்கள் அனைவரையும் உறவாக பார்க்கும் பரந்த மனிதநேய சிந்தனையை வெளிப்படுத்துகின்றன. ஒற்றுமை என்றால் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதல்ல. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மொழி வேறுபாடுகள் இருக்கலாம், மத வேறுபாடுகள் இருக்கலாம், வாழ்க்கை முறை கூட வேறுபடலாம். ஆனால் இந்த வேறுபாடுகளுக்கு நடுவிலும் மனிதர்களாக நாம் ஒன்றுபட்டு வாழ முடியும். அதுதான் ஒற்றுமையின் சக்தியாகும். ஒரு தந்தைக்கு 4 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் தந்தை 4 குச்சிகளை ஒன்றாக கட்டி இதை உடையுங்கள் என்றார். 4 பேரும் முயன்று அந்த கட்டை உடைக்க முடியவில்லை. பின்னர் தந்தை அந்த கட்டிலிருந்த குச்சிகளை தனித்தனியாக பிரித்து கொடுத்தார். ஒவ்வொருவரும் எளிதாக உடைத்து விட்டனர். தந்தை சொன்னார், நீங்கள் ஒன்றாக இருந்தால் யாராலும் உங்களை எளிதில் வீழ்த்த முடியாது, பிரிந்து இருந்தால் ஒவ்வொருவரையும் எளிதில் வீழ்த்த முடியும். இதுதான் ஒற்றுமையின் சக்தி. குடும்ப வாழ்க்கையிலும் இது மிகவும் முக்கியம். ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தால் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்க முடியும். ஆனால் சிறிய விஷயங்களுக்காக பிரிந்து நின்றால் பெரிய பிரச்சனைகள் கூட சமாளிக்க முடியாமல் போகலாம். நமது சமூகத்திலும் இதே நிலை. ஒரு தெருவில் அனைவரும் சேர்ந்து சுத்தத்தை பாதுகாத்தால் அந்த தெரு தூய்மையாக இருக்கும். ஒரு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குளத்தை பாதுகாத்தால் அந்த குளம் தலைமுறைகளுக்கு பயன் தரும். ஒரு சமூகத்தினர் சேர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த சமூகத்தின் எதிர்காலம் மாறும். ஒரு நாட்டின் மக்கள் ஒரே இலக்குடன் செயல்பட்டால் அந்த நாடு முன்னேறும். நேயர்களே, ஒற்றுமை என்ற பெயரில் தவறை ஆதரிப்பது சரியல்ல. நல்ல காரியத்திற்காக ஒன்றுபட வேண்டும், நியாயத்திற்காக ஒன்றுபட வேண்டும், மனித நேயத்திற்காக ஒன்றுபட வேண்டும், சமூக முன்னேற்றத்திற்காக ஒன்றுபட வேண்டும். இன்றைய உலகில் சமூக ஊடகங்கள் மனிதர்களை இணைப்பதற்கும் பிரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு செய்தியை பார்த்தவுடன் உண்மைதானா என்று கூட ஆராயாமல் பகிர்வதால் சமூகத்தில் தேவையற்ற பதற்றம் உருவாகலாம். எனவே ஒற்றுமையை பாதுகாப்பதற்கும் பொறுப்பான சிந்தனை தேவை. நாம் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதை விட ஒருவருக்கொருவர் உதவுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்ற எண்ணத்தை விட நாம் என்ற எண்ணம் வளர வேண்டும். ஒரு குடும்பத்தின் வெற்றி ஒருவருடைய வெற்றி அல்ல, அது அனைவருடைய வெற்றி. ஒரு நிறுவனத்தின் வெற்றி ஒரே ஒருவருடைய வெற்றி அல்ல, அது ஒரு குழுவின் வெற்றி. ஒரு நாட்டின் முன்னேற்றமும் ஒரே மனிதனால் உருவாகாது, அது கோடிக்கணக்கான மக்களின் கூட்டு முயற்சி. அதனால்தான் ஒற்றுமை என்பது ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு. அன்பான நேயர்களே, நாம் வேறுபட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரே மனிதகுலத்தை சேர்ந்தவர்கள். நமது வீடுகள் வேறாக இருக்கலாம், ஆனால் நாம் வாழும் பூமி ஒன்றுதான். நமது மொழிகள் வேறாக இருக்கலாம், ஆனால் நமது உணர்வுகள் ஒன்றுதான். நமது எண்ணங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் பொதுவானதுதான். எனவே வேறுபாடுகளை புரிந்து கொள்வோம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம், பிறரை மதிப்போம். பிரிவை வளர்க்கும் வார்த்தைகளுக்கு பதிலாக இணைக்கும் வார்த்தைகளை பேசுவோம். ஒரு குச்சி எளிதில் முறியும், ஒரு கட்டில் உள்ள மொத்த குச்சியும் முறிப்பது கடினம். அதேபோல தனியாக இருப்பதை விட ஒன்றாக இருப்போம். ஒற்றுமையின் உண்மையான மதிப்பு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நமக்கு புரிகிறது. ஒருவருக்கு துன்பம் வந்தால் அது அவருடைய பிரச்சனை என்று ஒதுங்கி நிற்காமல் அது நம்முடைய மனிதநேய பொறுப்பு என்று கரம் நீட்ட வேண்டும். நான் என்பதிலிருந்து நாம் என்ற பயணத்தை தொடங்குவோம். அதுவே உண்மையான ஒற்றுமை, அதுவே நமது பலம்.
0: இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

வாடிக்கை.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: 8 300 37 57
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புதிய காலை.

0: இணைந்திருக்கிறோம் புதிய காலை நிகழ்ச்சியில். நேரம் 6:21.
1: இந்நாளின் சிறப்பு. செப்டம்பர் 30 இன்றைய சிறப்புகள்.
2: செப்டம்பர் 30 இன்று பன்னாட்டு மொழிபெயர்ப்பு நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: செப்டம்பர் 30 இன்று போட்ஸ்வானாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
2: செப்டம்பர் 30 இதே நாளில் தான் இந்திய சதுரங்க வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் மெக்சிகோவில் இடம்பெற்ற உலக சதுரங்க போட்டிகளில் வெற்றி பெற்று புதிய உலக வாகையாளர் என்ற பட்டத்தை வென்ற ஆண்டு 2007.
1: செப்டம்பர் 30 இதே நாளில் தான் தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்திலிருந்து பிரித்து கரூர் மாவட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1995.
2: செப்டம்பர் 30 இதே நாளில் தான் 4 இங்கிலாந்தின் மன்னராக முடிசூட்டப்பட்ட ஆண்டு 1399.
1: செப்டம்பர் 30 இதே நாளில் தான் முதலாம் சுலைமான் உதுமானிய பேரரசின் சுல்தானாக முடிசூடப்பட்ட ஆண்டு 1520.
2: இதே நாளில் தான் தாமஸ் எடிசனின் முதலாவது வணிக நீர்மின் உற்பத்தி நிலையம் ஐக்கிய அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1882.
1: செப்டம்பர் 30 இதே நாளில் தான் அமெரிக்காவில் அரிசோனா நெவாடா மாநிலங்களை பிரிக்கும் ஓவர் அணை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1935.
2: செப்டம்பர் 30 இதே நாளில் தான் இலங்கைக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நேரடி தொலைபேசி இணைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. செப்டம்பர் 30 இதே நாளில் தான் ஐக்கிய அமெரிக்கா நாட்டிலஸ் என்ற உலகின் முதலாவது அணுக்கரு ஆற்றல் நீர்மூழ்கி கப்பலை சேவைக்கு பயன்படுத்திய ஆண்டு 1954.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை. அடுத்ததாக இன்று நாம் பண்பலையில் கேட்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் பி மணிகண்டன் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேலி. இன்று ஓர் செய்தியில் அறிவிப்புகளை தொடர்ந்து கூட்டுறவு பண்டகசாலை குறித்து சிவகாசி கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் செந்தூர் பாண்டி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:55 பூந்தளிர் நிகழ்ச்சி கேட்கலாம். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இந்நிகழ்ச்சியில் கைத்தமலை ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி திருக்கோவில் சிறப்புகள் தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம். 8:00 செய்தி சுருக்கம் சின்ன அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களோடு. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. காலை 9 செய்தி சுருக்கம் சின்ன அஞ்சலாக. 9:02 ட்ரைடம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30 மற்றும் 10:30 11:30 12:30 நண்பகல் 1:30 3:30 4:30 5:30 மாலை 6:30 7:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 10:00 செய்து சிற்கும் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப காணங்களில் இன்று என் விருப்பமாக. 10:35 இருபட பாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று இடம்பெறக்கூடிய திரைப்படங்கள் எதற்கும் துணிந்தவன் மற்றும் முதல் நீ முடிவும் நீ. பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை கிராமியமிட்டு கும்மிப்பாட்டு எஸ் பாடகி கண்மணி அவர்கள் பங்கு பெறக்கூடிய நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிற ஜெய ஜெயா அவர்கள். நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 சிநேகிதியே. பகல் 1:00 வசந்த கானங்கள். பிற்பகல் 2:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 2:30 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02

பாட்டு மாலை 4 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக 4-2 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:35 பண்பலையின் ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேரமும் கேட்கலாம், 6:35 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது கிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் கேட்கலாம், 8:30 அச்சாணி இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கருவிகளை உருவாக்கும் தொழில் முனைவர் எம் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இரவு 8:45 இன்றைய பாரதம், PMEGP திட்டம் குறித்து தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் சுக்காங்கல்லுப்பட்டி வெங்கடேஷ் அவர்கள். 9:00 காற்று வரியும் கடிதம் மலர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பட்டு சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். 11:05 தேனும் பாலும், 12:00 முதல் காலை 4:44 வரை சென்னை விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் புதிய காலை நிகழ்ச்சியில்.

0: நேரம் 6:30 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம்
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
2: சமூகத்தோட மகிழ்ச்சி தான் என்னோட மகிழ்ச்சின்னு நினைச்சிட்டு வாழ்ந்தா ஒரு தெளிவு இருக்குங்க. சமூகத்தோட தெளிவு இருந்துச்சுன்னா வலிமை ஜாஸ்தி ஆகுங்க. இந்த வலிமை இருந்ததுன்னா நமக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுனுங்க வேலை வாய்ப்புக்கும் மன அமைதிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா,

0: நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருந்துச்சுன்னா நோய் நொடி இல்லாமல் வாழலாம். நோய் நொடி இல்லாமல் இருந்தால் நம்மளோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆற்றல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம் செய்யக்கூடிய வேலைகளில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி இருந்தால் வேலை தரம் வாய்ந்ததாக இருக்கும். தரம் வாய்ந்த வேலைகள் செய்வதனால பொருளாதாரம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரித்தா சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரித்தா வளர்ச்சி இருக்கும். தன்னோட வளர்ச்சி நாட்டோட வளர்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். சுத்தமான சூழல் வாழ்வியல் நெறிமுறைகள் இருந்தால் என்னெல்லாம் கொடுக்குதுன்னு பாருங்களேன். தனிநபர் மட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை இப்போ நம்ம பேசலாங்க. சுத்தமான காற்று வேணும்னா புகை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நாள் இருசக்கர வாகனத்தில் போகாமல் நடந்து போக பழகிக்கலாம், சைக்கிளில் போக பழகிக்கலாம். ஏதாவது ஒரு நாள் சுற்றுச்சூழல் தினம் இன்னைக்கு, அதனால் நான் இன்னைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் என்னுடைய அலைபேசியை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கலாங்க. இன்னொரு நாள் என்னுடைய இருசக்கர வாகனத்தை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லலாம். ஒரு நாள் நான் என் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு சென்று காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்களுக்கு அருகிலேயே நான் உட்கார்ந்து வேலை செய்வேன்னு சொல்லிக்கலாங்க. சுத்தமான நீரை பருகிறதுக்கு அனைவருக்கும் உதவி செய்யலாங்க. மண் மாசுபடுதலை தடுக்கலாங்க. சுத்தமான வீடு இருக்கிறதையும் ஊர் இருக்கிறதையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு அவேர்னஸ்ஸாக சொல்லி கொடுக்கலாங்க. அதாவது அவங்களுக்கு இதை பற்றின அறிவை நம்ம புகுத்தலாங்க. சுற்றுச்சூழல் நமக்கு நீரையோ காற்றையோ மட்டும் பற்றி சொல்லி கொடுக்கலங்க. அது ஒரு வாழ்வியல் நெறிமுறைங்க. அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இயற்கையோட இயற்கையாக வாழலாங்க. இயற்கையோட வாழ்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு அறிவு எல்லாமே என்ன வாழ்வியல் நெறிமுறைகளை மாற்றி கொடுக்குங்க. வாழ்வியல் நெறிமுறைகள் அழகாக இருக்கணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் அழகாக இருக்கணும். சரி, தனிநபர் சுத்தமாக இருக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய வீடு சுத்தமாக இருக்கணும், நாடு சுத்தமாக இருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? அப்போ அரசு மட்டத்திலேருந்து இதுக்கு உதவி செய்யணுமா? அரசு உதவி செய்கிறதுல முதன்முறையாக நிற்குதுங்க. என்ன அப்படின்னா நேரடியாக நம்ம குப்பைகளை பிரித்து கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கிறதுலையும் நீர் தேங்காமல் வச்சுக்கிறதுலையும் வானொலி மூலமாகவோ இல்லை தொலைக்காட்சி மூலமாகவோ நம்மளுக்கு சொல்லுதுங்க. கள விளம்பரத்துறைங்கிற மூலமாக நம்மளுக்கு தெருக்களில் நாடகங்களை அமைச்சு அரசு சுத்தமான விஷயங்களை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குதுங்க. ஆடையை உபயோகப்படுத்தணும், அதை சுத்தமாக வைத்திருக்கணும்னு சொல்லி கொடுக்குதுங்க. உடை மாற்றுதல் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை மாற்றணும்னு சொல்லி கொடுக்குதுங்க. சரிவிகிதமான உணவு வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குதுங்க. நீர் அருந்துறதுல மட்டும் இல்லைங்க, சுற்றுச்சூழலில் காற்று இது எல்லாமே உதவி செஞ்சாலும் நிறைய முழக்கங்களை அரசு சொல்லுதுங்க. சுத்தமான சுற்றுச்சூழல் வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு, சுத்தமே சுகம், சுத்தமான சுற்றுச்சூழல் ஆரோக்கியமான வாழ்வு, சுத்தமான நீர் ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்னு நிறைய முழக்கங்களை கொடுக்குதுங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 செயல்படுத்துகிறாங்க. உலக நீர் தினம் மார்ச் 22 இருக்கு. மண் தினம் டிசம்பர் 5 இருக்கு. இவை எல்லாத்தையும் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் புகுத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக வாழ்வோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 13 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஓர் செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி காமாட்சிபுரத்தில் உள்ள கேவிகே சார்பில் ஒரு நாள் மைக்ரோ கிரீன் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் பயிற்சி தேனி காமாட்சிபுரம் கேவிகே வளாகத்தில் செப்டம்பர் 30 நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8838958

0: 4. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், போரான், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கக்கூடிய நெல் நுண்ணூட்டம் மற்றும் இதர பயிர்களுக்கான நுண்ணூட்ட உரங்கள், குலை நோய், வாடல் நோய், அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், கழுத்தழுகல் நோய் போன்ற பூஞ்சானங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் இயற்கை பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ், டி விரிடி போதுமான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இவைகளை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, மானாவாரி நேரடி நெல் விதைப்பிற்கு பொட்டாஷ் உரம் கொண்டு விதைகளை கடினப்படுத்தி விதைக்க வேண்டும். இதற்கு 30 லிட்டர் தண்ணீரில் 300 கிராம் மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தை நன்கு கலந்து இந்த கரைசலில் 1 ஏக்கருக்கு தேவையான 30 கிலோ நெல் விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து பின்பு தண்ணீரை வடித்துவிட்டு பழைய ஈரப்பத அளவிற்கு வரும் வரை நிழலில் உலர்த்தி உடனே விதைப்பு செய்யலாம் அல்லது 1 மாதம் வரை சேமித்து வைத்து பின் விதைக்கலாம். இவ்வாறு நெல் விதை கடினப்படுத்தி விதைப்பதால் நெல் முளைப்பு திறன் அதிகரிப்பதோடு முளைத்த நெல் பயிருக்கு ஆரம்பத்தில் மழை குறைவாக இருந்தாலும் 15 முதல் 30 நாட்கள் வரை பயிர்கள் பாதிப்பில்லாமல் வறட்சியினை தாங்கி வளரும். எனவே விவசாயிகள் நெல் விதை கடினப்படுத்துதல் தொழில்நுட்பத்தினை கடைபிடிக்கும்படி பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தக்காளியில் காய்ப்புழு மற்றும் புரோட்டீனியா புழுவை கட்டுப்படுத்த இப்போது கூறப்போகும் வழிமுறைகளை பின்பற்றலாம். இன கவர்ச்சி பொறி ஹெக்டேருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் அமைக்கலாம். தாக்கப்பட்ட பழங்களை பறித்து அழிக்கலாம். வளர்ந்த புழுக்களையும் அழிக்க வேண்டும். ட்ரைகோகிரமா என்னும் முட்டை ஒட்டுண்ணியை ஹெக்டேருக்கு 50,000 என்ற அளவில் பூக்கும் தருணத்தில் பொருளாதார சேதி நிலை அறிந்து விட வேண்டும். காய்ப்புழுவிற்கு NPV வைரஸ் கலவை தெளிக்க வேண்டும். புரோட்டீனியா புழுவிற்கு விஷ உணவு தயாரித்து உபயோகப்படுத்தலாம். அதாவது கார்பரில் 1.5 கிலோ, நெல் தவிடு 12.5 கிலோ, வெல்லம் 1.5 கிலோ மற்றும் தண்ணீர் 7.5 லிட்டர் கலந்து விஷ உணவு தயாரித்து புரோட்டீனியா புழுவை கட்டுப்படுத்தலாம். மேலும் தொடர்புக்கு காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநரை தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகசாலை பணிகள் குறித்து சிவகாசி கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் செந்தூர் பாண்டி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: என் பேர் செந்தூர் பாண்டி, சிவகாசி பொதுவில் கூட்டுறவு பண்டகசாலையில் மேலாளர் இருக்கேன். எங்களுக்கு வந்து ரேஷன் கடை வந்து 16 கடை இருக்கு. டவுன்ல ஒரு 5 கடை, கிராமங்களில் 11 கடை இருக்கு. அரசு பில்டிங் வந்து 8 கடை வாடகை தான் இருக்கு. பொருள் வந்து ரேஷன் பொருள் வந்து சீனி பருப்பு ஆயில் வந்து கொடுக்குறோம். மக்களுக்கு வந்து கடை டைரக்டாக திறந்து காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பொருள் விநியோகம் பண்ணுறோம். இந்த வரையறையெல்லாம் ஒன்றும் இல்லை. வெளியூர் கார்டு எந்த கார்டுனாலும் சரி, நாங்கள் என்னைக்கு வந்தாலும் கொடுத்துருவோம். அந்த 7 கார்டுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு கடையில் வந்து கார்டு கம்மியாக இருக்கும். அந்த கடையில் மட்டும்தான் அந்த அடுத்த கடை 7 கார்டு சரக்கு வந்து ரைஸ் கொடுக்க முடியாது. அதை கேட்டு ஒருத்தங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற கடை மற்ற ரைஸ் வந்து எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். டவுனை பொறுத்த மட்டும் 7 கார்டு எடுத்திங்கன்னா 10 கார்டு 15 கார்டுக்குள்ள தான் இருக்கும். கிராமத்தை எடுத்தால் 30, 50 கார்டு 60 கார்டுன்னு வரும். அப்போ அந்த கடையில் வந்து 60 கார்டு வந்து 1 கார்டு வந்தாலும் கொடுத்துடலாம். டவுனில் 10 கார்டு இருக்கும்போது 1 கார்டு வந்தாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது இருக்கு. அவங்களுக்கு ஏன் சொல்கிறோம்னா அடுத்து நம்ம காலக்கணம் வந்து ஏன் கேட்கும்போது கொடுக்கணும்ல. அந்த ஒரு இதுதான், மற்றதெல்லாம் இந்த ப்ராப்ளம் கிடையாது. மற்றெல்லாம் கொடுத்துருவாங்க கேட்கலாம்.
2: இப்போ என்னென்ன பொருட்கள் விநியோகம் பண்ணுறீங்க சார்?
1: ஜீனி, துவரம்பருப்பு, பாமாயில், கோதுமை, அரிசி எல்லாமே விநியோகம்.
2: இப்போ கார்டுதாரர்களுக்கு அப்படின்றது வந்து ஒவ்வொரு மாதமும் சரியாகவே நம்ம வந்து கொடுக்க முடியுதா?
1: அதான் ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக கொடுக்க வாங்கிக்கிறாங்க, எல்லாருமே வாங்கிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அது நம்ம இருக்கிறதுனால அவங்க என்ன 10ஆம் தேதி வரைக்கும் தான் ஒரு கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆளே இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும்.
2: தாய்மானவர் திட்டம் அப்படின்றத வந்து பொது விநியோக திட்டத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. திட்டம் வந்து நம்மளால் செயல்படுத்திட்டு இருக்கிறோமா, அதை எந்த

0: மாதிரி நீங்க செயல்படுத்துறீங்க?
1: தாய்மான திட்டம் வந்து மாசத்துல முதல் வாரத்துல கொடுக்கறோம். அது வந்து நாங்களே வந்து கடைக்காரங்கள என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஏரியா அவங்களே பிரிச்சுக்கிட்டு அவங்க ஒரு வண்டியை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு ஏரியா செலக்ட் பண்ணி காலை மதியம் சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 50 ஆடு குறையாம கொடுத்துட்றாங்க. அப்புறம் மறுநாள் ஒரு 50 ஆடு கொடுக்குறாங்க. அவங்க கடைக்கு ஒரு 60 ஆடு 70 ஆடு இருக்கு, 2 நாளில் கொடுத்துட்றாங்க.
0: இப்போ முதல் சனி ஞாயிறு அப்படின்றப்போ அந்த 2 நாளில் வந்து நம்மளால அதை கொடுத்து முடிக்க முடியுதா?
1: அது முதல் சனியை கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க தகவல் அவங்க சொல்லிடுறோம், அது சேல்ஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. சொல்லி அவங்க இருக்கிறதுனால கொடுத்துட்றாங்க. அதில் ஒன்று ஊருக்கு போயிடுறாங்க. அப்படி ஊருக்கு போய் வேலைக்கு போனவங்க இல்லைன்னா அவங்கள அந்த மாதத்தில் ஒரு நாள் வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க, எல்லாம் வரச்சுனா போய் கொடுத்துட்றாங்க.
0: இப்போ உங்களை வந்து தொடர்பு ஒன்றா நீங்கள் போய் கொடுத்துருவீங்க வீட்டில். அப்போ அந்த தாய்மானவர் திட்டத்தில் வந்து எந்த வயதுலேருந்து எந்த வயது வரைக்கும் நீங்கள் வந்து பொருட்களை கொண்டு போய் சேர்க்குறீங்க?
1: இப்போ வந்து 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஊனமுற்றோர், காதுகளாக மாணவர்கள் குன்றியவங்க இவங்க எல்லாத்துக்குமே போய் நாங்கள் நேரடியாக கொடுத்துருவோம். வீட்டில் போய் நிறைய வாங்கிட்டு படுத்த படையை கேட்காங்க, ரொம்ப மோசமாக இருக்காங்க. அவங்க அவங்க பெற்றோரே அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவங்க போய் தொட மாட்டாங்க. ஆனால் சேல்ஸ்மேன் கஷ்டப்பட்டு அவங்க நிறைய வாங்கி கொடுக்குறாங்க.
0: நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் நீங்கள் கொண்டு போய் விநியோகம் பண்ணிடுறீங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு அப்படின்னா நமக்கு எப்படி விநியோக திட்டங்கள் பிரிக்கீங்க? ஏன்னா இப்போ வந்து இந்த ஏரியா அந்த ஏரியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இத்தனை கடைகள் இருக்குது அப்படின்னு. அந்த கடைகளில் வந்து நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க பொருள்?
1: கடைக்கு மேக்ஸிமம் கூடுனது 60 காடு இருக்குது. 60 காடுங்கும் போது ஒரு ஏரியா எடுத்துட்டிங்கன்னா 4, 5, 6 ஏரியா வரும். 6 ஏரியாங்கும் போது ஒரு தெருவுக்கு 4 பேர் தான் வருவாங்க ஒரு ஏரியாவில் ஏரியாவில். அதனால் அவங்களுக்கு முதலே தகவல் சொல்லிடுறாங்க ஃபோனில். ஃபோனில் தகவல் சொன்னாலும் அவங்க இருக்கிறாங்க, வீட்டில் யாராவது ஒரு இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட போய் நேரடியாக டேரெக்டாக வீட்டில் கொடுத்துட்றாங்க, அந்த ப்ராப்ளம் கிடையாது.
0: இப்போ நேரடியாக வந்து உங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டா நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்றீங்க. ஆனால் வந்து ரேகைக்கும் நீங்கள் எடுத்து போயிடுவீங்களா மிஷின்னு?
1: நாங்கள் மிஷின் எடுத்து போயிடுவோம். அவங்களுக்கு ரேகை வாங்கி தான் எல்லாத்தையும் கொடுக்குறோம். ரேகை எல்லாம் யாருக்கும் கொடுக்கல, எல்லாமே ரேகை விழுது. அதனால் அது ப்ராப்ளம். தராசு வண்டி வச்சு எல்லாமே கொண்டு போயிடுவோம். மூளைகளை அரிசி அரிசி எல்லாமே வண்டியில் ஏற்றி அவங்க வீட்டில் போய் இலைய வச்சு கையில் வாய் வாங்கி கொடுத்துடும்.
0: இப்போ நீங்கள் வந்து இங்கேயே நிறுத்து பையா போட்டு எதுவுமே கொண்டு போகிறதில்ல, அங்கேயே எல்லாமே கொண்டு போய் கண் முன்னாடியே நிறுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறீங்க?
1: ஆமாம், அப்போ தான் செய்கிறோம் நாங்கள். இங்கேருந்து பொருளை ஏற்றி தராசு மிஷினு எல்லாமே கொண்டு போயிடுறோம். அவங்க கண் முன்னாடியே இலைய போட்டு அவங்க கிட்ட பையில் போட்டு அவங்க கையில் கொடுத்து வீட்டில் நாங்களே வச்சுருவோம். முடியாதவங்களுக்கு
2: இதுவரை கூட்டுறவு பண்டகசாலை பணிகள் குறித்து சிவகாசி கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் செந்தூர் பாண்டி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 MHz, ரமேஷ்வரம் FM 100.9 MHz, புதிய காலை

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புதிய காலை. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். புதிய காலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய காலையில் அடுத்ததாக,
5: வணக்கம் நேயர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நாம கேட்கலாம் பூந்தளிர். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சுட்டி காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கதை சொல்ல போறாங்க, கதையை கேட்டுட்டு வந்துடலாமா?
6: என் பேரு அனுஸ்ரீ, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் மதுரை ஆலங்குளத்துல இருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல ஒரு மரவெட்ட வியாபாரி இருந்தாங்களாம். அவங்க மரத்துண்டுகளை விற்பனை செய்வாங்க. ஒரு நாள் அவங்க மரத்தை வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனாங்க. அவர் மரம் வெட்டி இருக்கும் போது அவர் கையில இருக்கிற கோடாரி பக்கத்துல இருக்கிற குளத்துல விழுந்துருச்சான். அப்போது அந்த விவசாயி ரொம்ப வருத்தத்துல இருந்தாராம். திடீர்னு ஒரு அந்த குளத்துலேருந்து அவங்க தேவதை வந்தாங்களாம். அந்த தேவதையை பார்த்து விவசாயி, நீ யார் என்ன கேட்டாராம். நான் தான் தேவதை அப்படின்னு அந்த தேவதை சொன்னாங்களாம். அப்போது தேவதைக்கிட்ட 2 கோடாரி இருந்துச்சான். ஒன்று வந்து விவசாயியோடது, இன்னொன்று வந்து தங்கத்தில் செய்யப்பட்ட 1 கோடாரி. தேவதை கேட்டாங்களாம், இந்த 2 கோடாரியில் எது ஓம் கோடாரி அப்படின்னு கேட்டாங்களாம். விவசாயி சொன்னாராம், அந்த பழைய கோடாரி தான் என்னோடது. அது கேட்ட தேவதை சொன்னாங்களாம், நீ நேர்மையாக இருந்தனால நான் உனக்கு தங்க கோடாரி தரேன்னு தேவதை சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு விவசாயி தங்க கோடாரியை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்களாம். அந்த விவசாயி வீட்டுக்கு போனோடனே தான் பொண்ணுகிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம். விவசாயும் மகளும் பேசி கொண்டிருக்கும் போது எதிர் வீட்டுக்காரங்க கேட்டு அதே குளத்துக்கு போனாங்களாம். அவங்களும் ஒரு சாதாரண கோடாரியை

0: குளத்துக்குள்ளே போட்டாங்களாம். அப்போது அதே மணி தேவதை வெளியே வந்து கேட்டாங்களாம், இந்த சாதாரண கோடாரி ஒன்றதா இல்லை இந்த தங்க கோடாரி ஒன்றதா அப்படின்னு தேவதை கேட்டாங்களாம். என்னோடது அந்த கோடாரின்னு சொல்லி தங்க கோடாரியை காமிச்சாங்களாம். அதை கேட்டு தேவதை சொன்னாங்களாம், நீ பொய் சொல்கிற, உன்னோட கோடாரி இந்த சாதாரண கோடாரி தான் அப்படி சொல்லிட்டு அந்த தேவதை மறைஞ்சிட்டாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, பேராசை படக்கூடாது. நன்றி.
1: இதுவரைக்கும் நீங்கள் கேட்டு ரசித்தது பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில அனுஸ்ரீன்ற ஒரு சுட்டி அழகா ஒரு கதையை சொல்லிட்டு போனாங்க, ரொம்ப சந்தோஷம். இதுவரை கேட்ட பூந்தளிர் இனிதே நிறைவு பெறுகிறது.

கேட்டு ரசித்தோம் புதிய காலை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். கேட்டு ரசித்த அத்தனை எஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. நேரம் 7:39. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்ம கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட் பிரிவுகளில் மொத்தம் 3477 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்பிடிப்பு, இதற்கான வயது வரம்பு 18-33. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்பம் ₹250. இதற்கான கடைசி தேதி நவம்பர் 6. மேலும் விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பூக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நாளிடைகளில் இன்று இன்றைய நிகழ்ச்சி, அதாவது திருவருட்பா சொற்பொழிவு, நிகழ்த்துபவர் விஜயராமன், மதுரை திருவள்ளுவர் கழகம், வடக்காடி வீதி, மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை, இரவு 7 மணிக்கு. தியானம் சத்சங்கம் நிகழ்த்துபவர் டாக்டர் கோகுல்நாத், சித்திரசம் தெப்பக்குளம், மதுரை ஏற்காடு, வாழ்வியல் தியான மையம், காலை 7:15 மணிக்கு. பிரகாஷ் பொய்கை புகழில் அடுத்ததாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
5: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
4: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
6: அன்பர்களே, இன்று கார்த்திகை விரதம், கைத்தமலை ஸ்ரீ வெற்றிவேல் ஆயுத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோமே. திருப்பூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது ஊத்துக்குழி கைத்தமலை. இங்குதான் அருள்மிகு வெற்றிவேல் ஆயுத சுவாமியாக கோவில் கொண்டு அருள் பாரிக்கிறார் முருகப்பெருமான். இந்த மலை கதித்த மலை என்றும் கதிர்த்த மலை என்றும் அழைக்கப்படுகிறது. கதித்த என்னும் சொல்லிற்கு கோபித்த என்ற பொருளும் உண்டு. அம்மையப்பராகிய பெற்றோரிடம் ஞானப்பழத்தை பெறாத முருகன் அவரிடம் கோபித்து கொண்டு இங்கு வந்ததனால் இது கதித்த மலை ஆயிற்று என்பர். இந்த மலை மயில் வடிவில் உள்ள

0: தால் இதற்கு மயூரகிரி என்ற பெயரும் உண்டு. கொங்குவள நாட்டிலே குறும்பு நாடாகிய பதியில் இயற்கை எழில் வளம் நிறைந்த ஊத்துக்குழியில் அமைந்துள்ளது இந்த மலை. கண்கண்ட தெய்வமாகிய கதித்தாஜலபதி முருகப்பெருமான் தன் சக்தி வேலினால் ஊன்றப்பட்டு எழுந்த தீர்த்தமுடையது இந்த தலம். அதனால் ஊத்துக்குழி என பெயர் பெற்று தற்போது ஊத்துக்குழி என பெயர் பெற்றுள்ளது. இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது. சிவனும் பார்வதியும் பசுவும் கன்றுமாக மாறி இங்கு வந்து முருகனின் கோபத்தை தணிக்க முயன்றார்கள். அதற்கு இடம் கொடாத முருகன் சென்னிமலை சிவன்மலை என்று பயணித்து கடைசியில் பழனியில் கோவில் கொண்டதாக தலபுராணம் கூறும். அகத்தியர் தியானம் செய்திட இந்த மலைக்கு வந்தபோது நைவேத்தியம் செய்திட தண்ணீர் கிடைக்கவில்லை. முருகப்பெருமானிடம் அவர் முறையிட்டார். அவர் முன் தோன்றிய முருகன் தனது வேலால் நிலத்தில் ஊன்றி ஊற்றை உருவாக்கினார். இந்த ஊற்றுக்குழிதான் இப்போது நாம் ஊத்துக்குழி என்று சொல்கிறோம். மலை மீது ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது கோவில். உள்ளே நுழைந்தவுடன் ஒரு அழகிய மண்டபத்தோடு கூடிய சன்னதியிலே முருகப்பெருமான் தனியாக காட்சி தருகிறார். வள்ளி தெய்வ யானைக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. சூரனை வதம் செய்த பிறகு முருகன் தனிமையில் இருந்தார். அவரை மணந்து கொள்ள வள்ளியும் தெய்வ யானையும் இங்கு வந்து வேலாயுத சுவாமியை வேண்டினார்கள். அதனால் இருவரையும் திருமணம் கொள்வதற்கு முன்னதான நிலை என்பதால் இருவருக்கும் தனித்தனி சன்னதி அமைக்கப்பெற்றுள்ளது. இது இச்சா கிரியாசக்திகள் இன்றி முருகன் ஞானசக்தி பெற்றவர் என்பதை குறிப்பதாக அமைந்துள்ளது. மலைக்கு சென்றால் 336 படிகள் உள்ளன. சஷ்டி, கார்த்திகை, தமிழ் புத்தாண்டு, வைகாசி விசாகம், தைப்பூசம், திருக்கார்த்திகை, சூரசம்ஹாரம் போன்ற பல்வேறு விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. தம்பதிகள் ஒற்றுமை, திருமணப்பேறு, மகப்பேறு, வேலை வாய்ப்பு, கல்வி வளம் இவற்றிற்காக மக்கள் இங்கே வழிபாடு செய்து வேண்டுகிறார்கள். கவலை போக்கி நல்வாழ்விற்கு வரமருளும் கதித்த மலை ஸ்ரீ வெற்றிவேலாயுத சுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் பிறப்பிய புத்தம் புதிய வருவ பாடல்களாம் இசைக்க காத்திருக்கிறது. பாட்டு வேணுமா நீங்களும் ராமநாதபுரம் மாவட்ட நேயராக இருந்தால் பங்கேற்கலாம். 25:30 மற்றும் 25:30 போடு வரலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது பாட்டு வேணுமா.

ஆக்சுவலாக 7:36 36 நொடியில் நமக்கு ட்ரெஸ் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் புகை போக்கால். நாளிதழ்களில் இன்று மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் தேர்தல் எழுத்தறிவு மன்றம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.

மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளி சார்பில் உத்தங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் NSS சிறப்பு முகாம் நடைபெற்றது. இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பொய்கை பூக்கள்.

0: சிலையில்
1: உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதலா?

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பிகை பூக்கள். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையில் இன்று கிராமிய மெட்டு கூமி பாட்டு பாடகி கண்மணி அவர்களுடனான நேர்முகம் உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜெய் ஜெயா அவர்கள். நேர்கள் பங்கேற்கலாம். 25:30 அறிமுக நேர்களும் 25:30 அனைத்து நேர்களும் 04:05 என்கிற முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு இன்று காலை 11:02. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் 7:44 நிமிடத்தில்.

ஆகாஷ்வாணி மதுரைவம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நாளிதழ்களில் இன்று காளான் வளர்ப்பு இலவச பயிற்சி, இதற்கான உணவு தங்குமிடம் இலவசம், கனரா வங்கி ஏற்பாடு செய்துள்ளது, சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தேனி, இதற்கான அலைபேசி எண் 9500314193. அதற்கடுத்து தேனி வளர்ப்பு இலவச பயிற்சி, உணவு தங்குமிடம் இலவசம், ஏற்பாடு கனரா வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தேனி, இதற்கான அலைபேசி எண்கள் 8807689. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது, மௌனம் பேசியது திரைப்படத்திலிருந்து.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகை புகழ் கேட்டு ரசிட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. நேரம் 7:53, 48 நொடி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இதுவரை கேட்டு ரசித்தோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிறைவடையக்கூடிய நேரம் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக அதன் பொதுச் செயலாளர் திரு அந்தோனியோ குத்ரஸ் தம்மை சந்தித்த டாக்டர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்கள் சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜொஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உட்பட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்

அணிகளுக்கிடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை பிரிவில் இந்திய மகளிர் அணி தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களாக இசைக்கு காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் அழைக்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 4552 முன்னணி போட்டு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது பாட்டு வேணுமா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக. வணக்கம்.
2: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: நான் ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சுமதி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: அனைவருமே நலமா இருக்கும்.
2: எனக்கு வந்து விக்ரம் படத்துல இருந்து நாயகன் மீண்டும் வரார் பாட்டு போடுங்க மேடம்.
1: கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோம் மேடம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதோ பாடல் வந்துட்டு இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனு விரும்பிய புத்தமதி விருப்ப பாடல்களோட. இப்ப அடுத்ததான் இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கம் தங்கச்சி மடம் வடக்கு தெரு தங்கம்.
3: அட்ரஸே சொல்லி முடிச்சிட்டீங்க. தங்கம், முழு பேரே தங்கம் தானே?
4: ஆமா மேம், என் பேரே தங்கம் தான்.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
4: பண்பலை
3: சார்பா ஒரு அழகான பாடல் கொடுங்க. இதோ பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
7: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
6: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
8: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
9: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு வச்சுட்டு இருக்கோம் ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுமான விரும்பிய 19 விருப்ப பாடல்களோட பாட்டு வேணுமா. 8:15 நிமிடத்தில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
10: ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கும் ராமேஸ்வரம் அன்பனைக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம்.
9: சொல்வது யார், இங்கிருந்து?
10: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
9: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில
10: இன்னைக்கு? எனக்கு வந்து ஆரம்பம் படத்துல இருந்து ஆரம்பம் அந்த பாட்டு
9: கேட்டுருவோமா?
10: நன்றி.
9: பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக நிகழ்ச்சிக்கிட்டு அனைவருக்காகவும்.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களோட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். 8:20 பாட்டு வேணுமா? இது ஆகாஷ்வாணி மதுரைவம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இப்ப அடுத்ததா இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா, ராம்நாடு முத்து.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: பண்பலை பாடல் ஒண்ணு கொடுங்க.
0: சரி, கேட்டுருவோம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: பாட்டு வேணுமா கேட்டு வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் பங்கேற்று பேசிட்டு இருக்காங்க. 25-30-170 மற்றும் 25-30-171 045-2 முன்னணி போட வரலாம் ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இப்ப இனிப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பு சகோதரருக்கு இனிய காலை வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். நிலையத்தில் அனைவரும் நலமா மேடம்?
0: அனைவருமே நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: ஜனநாயகம் படத்துல இருந்து ஒரு பேரே வரலாறு
0: ஏற்றுமா பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பி புத்தம்புதிய விருப்ப பாடல்களோட கேட்டு வச்சிருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து முதலாளர் வந்து அன்பரசு பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு?
1: உங்களுக்காகவும்
0: நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும் பாடல் வருகிறது.

0: கேட்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களா கேட்டு ரசிட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்று காலை 11:02 கேட்கலாம் கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடும் வளம் பெறும் கண்ணாடி மாளிகையில் இன்று கிராமியமெட்டு கும்மிப்பாட்டு பாடகி கண்மணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாட காத்திருக்காங்க ஜெய ஜெயா அவர்கள். நேர்கள் பங்கேற்கலாம். 25:30, 170 அறிமுக நேர்களுக்கு 25:30, 171 அனைத்து நேர்களும் பேசலாம். 04:52 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. இன்று காலை 11:02 கிராமியமெட்டு கும்மிப்பாட்டு இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: ராமநாதபுரம் மாவட்டம் முதலாத்தூர் வட்டம் செல்லூர் நாகநாதன் பூசாரி பேசுறேன்.
0: சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: விடுதலை படத்துல இருந்து வழி நெடுக காட்டுமல்லி பாட்டு போடுங்க.
0: பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: பாட்டு வேணுமா கேட்டு வச்சுட்டு இருக்கோம். அதர் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பி புத்தம்புதிய விருப்ப பாடல்களோட கேட்டு வச்சுட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ மேம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினத்திலிருந்து பசிகரளி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: ஏதோ நல்ல பாட்டு போடுங்க.
0: ஒரு நல்ல பாடல் கேட்டுவோமா? பண்பலை பாடல்.
1: வாழ்க வளமுடன்.
0: பாடல் வந்து

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமுதிய விருப்ப பாடல்களோட இப்ப அடுத்ததா இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: ராமநாதபுரம் மாவட்டம் வந்து சந்திரன் டெய்லர் பேசுறவா.
1: என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கு?
2: உங்க சாய்ஸ் எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்?
1: ஒரு நல்ல பாடல் உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும் வந்துட்டே இருக்கு. 8:00

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதோ பாரு, ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போகுதுங்க, இங்கே எல்லாம் அது இது ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போயிடு. அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு

0: தெரியும். அவங்கள சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவா பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுடுறேன். நான் இங்க இருந்துக்கிறேன், உங்க கணக்குப்படி 12 பேருக்கு மேல இங்க தாண்டாது, அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனா ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போனார், யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்க, நரகத்துல ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும், யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார். அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம். அப்போ அவரு, இவரே நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்க இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ள யாருமே இல்லை, அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்ன விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்க ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா அங்க போறதுக்கு சான்ஸே இல்லை, என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாராம். மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளை கிளப்பி விட்டார், கடைசியில தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க. போகக்கூடாது, முதல்ல உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்க இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ள யாருமே இல்லை, அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சுட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்ன விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்க ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா அங்க போறதுக்கு சான்ஸே இல்லை, என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாராம். மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளை கிளப்பி விட்டார், கடைசியில தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனா கடைசியில அதனால நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசு கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்க போகாத இங்க போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்க பேய் இருக்குது, பெசாசு இருக்கு அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியா ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான், அங்க பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி, இவன் பயந்துகிட்டே வேகமா போறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா, இருட்டுல லேசா தெரிஞ்சது, ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான். பயந்துகிட்டே போனவன், அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேற யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக ஊட்டுது. என்ன நடு ராத்திரி, இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக ஊட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்து தான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான், அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏன்ப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உக்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55. இனி கேட்கலாம் திரை இசை.

0: மீன் குழம்பும் மண்பானையும்
1: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பு விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவைக்கு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்துக்கு காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக குறைந்துள்ளது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் காம்பவுண்ட் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. தங்கம் வென்றுள்ள இந்திய மகளிருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. உற்சாகமான பாடல்களோட சின்ன சின்ன தகவல்களோட கேட்டு ரசிக்கலாம் இன்றைய ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. பரபரப்பா சுறுசுறுப்பா கிளம்பிட்டே இருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி பள்ளி மாணவர்கள்லாம் விடுமுறையில இருப்பீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில இதோ முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

9:08 நம்ம கேட்டுட்ருக்கோம். இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஸ்பெஷல் தான் இல்லையா? இன்றைக்கு பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இன்றைய தினத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கு சர்வதேச மொழிபெயர்ப்பு தினங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, மொழிபெயர்ப்பாளர்கள், உரை பெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழித்துறை வல்லுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பங்களிப்பை போற்றுவதற்கும் நம்ம மக்கள்கிட்டருந்து மொழி மற்றும் பண்பாட்டு புரிதலை வளர்க்குறதுக்கும் இந்த தினத்தம், அதாவது சர்வதேச மொழிபெயர்ப்பு தினத்தின் முக்கிய நோக்கமாக சொல்லப்படுது. சரி, இது எப்போலேருந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, 2017 ஐக்கிய நாடுகள் பொது சபையில் செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. 2018 ஐநா அமைப்பில் இந்த தினம் முதன்முறையாக கொண்டாடப்படுது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமாக நாம் கொண்டாடிட்டு இருக்கோம்.

9:13 கேட்டுட்டு இருக்கோம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஆமாங்க, இன்னைக்கு ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லையில என்ன பாரத பிரதமருடைய திட்டம் கேட்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம். இந்த திட்டம் பத்திய தகவல்கள் தான் இப்ப கேட்க போறீங்க. இந்த திட்டத்தை பிரதான் மந்திரி உச்கர் சிக்ஷா அபியான் அப்படின்னு, அதாவது PM உஷா அப்படின்னு இந்த திட்டத்தை சொல்றாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2023. இந்த திட்டம் எவ்வளோ நாளைக்கு இன்னும் நீட்டிக்கப்படும் அப்படின்னா, March 31, 2028 வரைக்கும் இப்போ நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்றத கேட்டலாமா? உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, உயர்கல்வி நிறுவனங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்கும், கிராமப்புறம் மற்றும் கல்வி வசதி குறைவான பகுதிகளுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துறதுக்கும், ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் பல்துறை கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கும், பெண்கள் மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுடைய உயர்கல்வி அணுகலை மேம்படுத்துறதுக்கும், கல்லூரிகளில் தரமான உள்கட்டமைப்பு, கற்பித்தல் முறை மற்றும் கற்றல் வசதிகளை உருவாக்குறது தான் இந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்துடைய நோக்கமாக சொல்லப்படுது. சரி, அப்படி எந்தெந்த பணிகளுக்கெல்லாம் இந்த திட்டம் மூலமாக நிதி உதவி கொடுக்குறாங்க அப்படின்னா, கல்வி உள்கட்டமைப்பு அதாவது வகுப்பறைகள், நூலகங்கள், கல்விக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துறதும், ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆராய்ச்சி நடவடிக்கைகள், பல்துறை படிப்புகள் மற்றும் கல்விசார் புதுமைகளை மேம்படுத்துறதுக்கும், அதே மாதிரி பெண்களோட உயர்கல்வியில் பங்கேற்கிறத அதிகரிக்கிறதும், கல்வி வாய்ப்புகளில் உள்ள இடைவெளிகளை குறைக்கிறதும், இந்த மாதிரி பணிகளுக்கான நிதி உதவி வழங்கப்படும். இதுக்குரிய செலவுகள் சம்பந்தப்பட்ட நிதி உதவி பிரிவு மற்றும் ஒப்புதல் பெற்ற திட்டத்தை பொறுத்து ஒவ்வொரு திட்டமும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்தெந்த கல்லூரிகள்லாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, மாநில அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள், திட்டத்தின் குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு தகுதி பெறும் பல மாநில உயர்கல்வி நிறுவனங்களும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி விண்ணப்பிக்கும் நிறுவனத்துடைய அங்கீகாரம், கல்வித்தரம், தேவையான ஆவணங்கள், மாநில அரசுடைய ஒப்புதல், அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட திட்டப்பிரிவின் நிபந்தனைகள், இதெல்லாமே முக்கியங்க. இப்படி எல்லா தகுதிகளும் இருந்தாலும் எல்லா கல்லூரிகளுக்கும் நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அந்தந்த கண்டிஷன்ஸை பொறுத்து தான். மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கிற அதிகாரப்பூர்வ இணையதளம் என்னென்னா, pmusha.education.gov.in. இந்த இணையதள முகவரிக்கு சென்று மேலும் இந்த திட்டத்தை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பாரத பிரதமருடைய திட்டங்களில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்ருக்கோம். இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. பொதுவாக மழை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வந்துடுங்க, அப்படியே ஒரு ஜிலு ஜிலு உணர்வோட சந்தோஷமாயிருவோம் இல்லையா. அந்த மழை பெய்கிறப்போ ஒரு மண் வாசனை, அதை நம்ம எத்தனை பேர் சுவாசிச்சிருப்போம், எவ்வளோ சந்தோஷமான ஒரு உணர்வு அது. அந்த உணர்வு மண் வாசனை ஏன் வருது அப்படிங்கிறது தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்கு இல்லையா, அது உருவாக்கக்கூடிய ஜியோஸ்மின் அப்படின்ற சேர்மங்கள் மழை பெய்யும் போது அந்த மண்ணில் பட்டு அது காற்றுல பரவுறதுனால தான் இந்த மண் வாசனை ஏற்படுது. எப்பயுமே மழை வர்றப்ப மழையும் ரசிங்க, அந்த மண் வாசனையும் சேர்த்து

சந்தோஷமாக நம்ம ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாடல் வந்துட்டே இருக்கு. யான் திரைப்படத்திலேருந்து கே கே பாம்பே ஜெயஸ்ரீ, என் எஸ் கே ரம்யா மற்றும் பலருடைய குரலில் கேட்டு நேர்ந்தீர்கள் ஆகாஷ்வாணியின் கற்றலைகளில்.

இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்கலாம்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. 9:42 நம்ம ஒரு தகவல் தாங்க கேட்க போகிறோம். பொதுவாக நம்ம வானத்தில் அடிக்கடி ஏரோப்ளைன், ராக்கெட் இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த ராக்கெட் போன தடம் கூட ரொம்ப நேரத்துக்கு அந்த வானத்தில் அப்படியே வெள்ளையாக இருந்திருக்கும் இல்லையா? சரி, இந்த ராக்கெட்லாம் எப்படி பறக்குது அப்படின்றத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராக்கெட்டுடைய எரிபொருள், அதாவது ராக்கெட் எப்படி விண்வெளிக்கு வேகமாக பறந்து போகுது அப்படின்னா, ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எரிபொருளை எரித்து அதில் இருக்கக்கூடிய வாயுக்களை, அதாவது கேஸ் எல்லாம் அதிக வேகத்தில் கீழ் நோக்கி வெளியேற்றுது. அப்படி கேஸை கீழ் நோக்கி வெளியேற்றுறப்போ அதனுடைய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதனால தான் ராக்கெட் மேல் நோக்கி தள்ளப்படுது, விண்வெளிக்கு செல்லுது அப்படின்ற தகவலோட இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்பைடர் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன், சக்தி ஸ்ரீகோபாலனின் குரலில்.

இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸோட உற்சாகமான பாடல்களையும் கேட்டுட்ருக்கோம். இது மாதிரி ஃப்ரம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை.

0: நேரம் 9:50.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: அடுத்த இன்ஃபர்மேஷனா, விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வானிலை அறிக்கையெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. வானிலை அறிவியல் அவங்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்றதான் இப்ப கேட்க போறோம். இந்த மழை முன்னறிவிப்பு இருக்கு இல்லையா, அதுவும் வெப்பநிலை, காத்துடைய வேகம், மண்ணுடைய ஈரப்பதம், இதை பத்தின தகவல்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு விதைப்பு, நீர்ப்பாசனம், அறுவடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு உதவியா இருக்கு. அந்த வகையில தான் வானிலை அறிவியல் விவசாயிகளுக்கு உதவியா இருக்கு.

இது வரைக்கும் ரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியில சின்ன சின்ன தகவல்களும் பீட்டான பாடல்களும் கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியாவுக்கு 2 தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன. மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கம் வென்றுள்ளது. தங்கம் வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தளவாட தொழில் துறையில் இந்தியாவும் தென்கொரியாவும் நல்லுறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சுவாரஸ்யமானது. இதை பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ரசிக்காதவங்க யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் விரும்பி ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போவே உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்களே, கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய சின்ன சின்ன துளிகளையும் கயிறை பிடித்து விளையாடாத

நாட்களே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் கெஸ் பண்ணது ரொம்பவே சரிதாங்க. மழை பற்றி தான் இன்னைக்கு நம்ம எண்விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். சொல்லும்போது ரொம்பவே பிடிச்சமானது, எல்லாருக்கும் பிடிச்சமானது, எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒன்று. நிறைய பேர் பார்த்துருப்போம், கையில் கொடை வச்சுருந்தாலும் கூட அந்த மழையில் நனைஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மழையை அந்தளவுக்கு ரசிப்போம், ஜன்னல்லேருந்து ரசிப்போம், பஸ்ஸிலேருந்து ரசிப்போம். இப்படி பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த மழையில் நம்மளும் நனையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவோம், நம்ம உள்ளம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான மழை பாடல்களோட அப்படியே மழையை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களோட கேட்கலாம் என் விருப்பம் நிகழ்ச்சி. வணக்கத்துடன் கோகுலரசி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் கேட்டு இருக்கோம். என் விருப்பம் இன்று மழையாக. மழை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து வளிமண்டல நீராவியிலிருந்து ஒடுங்கி புவியீர்ப்பு விசையால் விழக்கூடிய நீர்த்துளிகளால் ஆன ஒரு வகையான வளிமண்டல பொழிவு அப்படின்னே சொல்லலாம். இந்த மழையில் வந்து பல விதமான நம்ம சொல்லுவோம், தூறல் அப்படின்னு சொல்லுவோம், சாரல்னு சொல்லுவோம், மேக வெடிப்பு, பெருமழை, காற்று, இடிப்புயல், மழை புயல், ஆலங்கட்டி மழை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த மழையில் நம்ம சொல்லியிருப்போம். தூசி மலை, பனிக்கலவை மழை, இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. ஒரு உதாரணமாக மிக லேசாக இடைவெளி விட்டு பெய்யக்கூடிய மழை வந்து தூறல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுகிய மிதமான மழையை சாரல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுகிய கனமழையை மேகவெடிப்புன்னு சொல்கிறாங்க. நீண்ட நேரம் நீடிக்கக்கூடிய மழையை பெருமழை அப்படின்னும் வரையறுக்கிறாங்க. மழையை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னும் நம்ம கேட்கலாம். இதுபோல் பெரும்பாலும் பலத்த காற்றோடு இருக்கக்கூடியது மழை புயல் அப்படின்னும், மின்னலோடு சேர்ந்து வரக்கூடியதை இடிப்புயல் அப்படின்னும் வானிலை நிகழ்வுகளை சொல்கிறாங்க. நம்ம கேட்கலாம் ஒரு பாடல் கேட்டுட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

மலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு வச்சிருக்கோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில. இது ஆகாஷ்வாணி மதுரேகம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. பொதுவாக மழை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்ன வடிவத்தில்

இருக்கும் இந்த நீர்த்துளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம் இல்லையா. பரவலாக நம்பிக்கைக்கு வர மழைத்துளி வந்து ஒருபோதுமே கண்ணீர் துளி வடிவில் இருக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. சிறிய மழைத்துளிகள் வந்து கோள வடிவில் இருக்கும். காற்று தடையின் காரணமாக பெரிய மழைத்துளிகள் வந்து தட்டையாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மழைத்துளிகள் வந்து அதிக காற்று எதிர்ப்பை கொண்டிருப்பதால் அது வந்து நிலைத்தன்மையற்றதாக மாறத் தொடங்குது.

அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதை ரசிச்சு பார்ப்போம் இல்லையா? அப்படி ரசிக்கக்கூடிய அந்த மழை பத்தின ஒரு சின்ன கவிதையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். படித்ததில் பிடித்தது தான் இந்த கவிதை. கண்ணாடி பூக்களாய் மண் மீது உடைகின்றாய், கண்மூடி திறக்கும் முன்னே காணாமல் மறைகின்றாய். இந்த கவிதையோட நிகழ்ச்சியும் நிறைவடையக்கூடிய நேரம் வந்தாச்சு. கேட்டதற்கு அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

கேட்டுக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

41 நிமிஷத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்துல இருந்து டி இமானுடைய இசையில பாண்டியராஜ் இயக்கத்துல வெளிவந்த இந்த திரைப்படத்துல அடுத்த பாடல் யாருடைய பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயனுடைய வரிகள்ல அர்மான் மாலிக் மற்றும் பலருடைய குரல்ல இந்த பாடல் காற்றலைகளில்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 90.3 ராமேஸ்வரம் எம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். அடுத்ததா முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 2022 வெளியான இந்த திரைப்படத்துக்கு டர்புகா சிவா இசையமைச்சிருக்காரு, படத்தையும் இயக்கியிருக்காரு. இது முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, புதிதாய் அப்படின்னு சொல்ற பாடல், டர்புகா சிவா, ஜுனிதா காந்தி மற்றும் பலருடைய குரலில்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 அணுதினமும் புது புது தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகை. இன்றைக்கு கிராமிய பாடல்கள் அப்படின்ற தலைப்பில் தான் வளம் வர காத்துட்ருக்கு. உங்களுடைய கிராமிய பாடல்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல வரலாம். அறிமுக நேயர்கள் 25:30, 170, மற்ற அனைத்து நேயர்களும் 25:30, 171, 4452 என்ற மாதிரி முன்னணி போடுவாங்க. உங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு கண்ணாடி மாளிகையில் சொல்ல வரலாம், கிராமிய பாடல்கள் அப்படின்ற தலைப்பில். முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திலேருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது, நகுல் அபியாங்கர் குரலில். இதோ கேட்டு நினைந்திருங்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களை, இன்று மறுபகல் 11:02 கண்ணாடி மாளிகை. அனுதினமும் புது புது தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகை. இன்றைக்கு கிராமிய இசை பாடகர் பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். இன்றைய இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் நீ முடியும் நீ திரைப்படத்திலிருந்து நிறைவான பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

இருபடப்பாளர்கள் கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நேர்களை நினைவூட்டுகிறோம், இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, அதாவது கண்ணாடி மாளிகையில நேர்முக நிகழ்ச்சியா கேட்க போறீங்க. நேரலையில பங்கேற்கிறாங்க கிராமிய இசை பாடகர் பாலமுருகன் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா. நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170, 25:30, 171. இந்த இரண்டு எண்களிலும் அனைத்து நேர்களும் வரலாம், வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியலமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். இந்த விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 52 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 325 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் முற்பகல் 11:03. இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. அனுதினமும் புது புது தலைப்புகளோடு வலம் வரும் கண்ணாடி மாளிகை இன்றைக்கு சிறப்பு நேரலையாக தான் கேட்க போறீங்க. இன்றைக்கு கண்ணாடி மாளிகையில் கிராமிய இசை பாடகர் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெற இருக்கிறார். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் கண்ணாடி மாளிகையில் பேச அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170, 25:30, 171. இந்த இரண்டு எண்களில் அனைத்து நேயர்களும் வரலாம். 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்பின்.
2: அதாவது கிராமிய திருவிழாக்கள் என்றாலே இசையும் பாடலும் தான். இந்த இசையும் பாடலும் தான் கிராமப்புறத்தில் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பல்வேறு திருவிழாக்களில் சாமி வேடமணிந்து

0: தெம்மாங்கு, கும்மி பாட்டெல்லாம் பாடி மக்களை மகிழ்விக்கும் ஒரு கலைஞர் தான் நம்ம கூட இருக்காங்க. அவருடைய கலைப்பயணம் எப்படி இருந்தது, சாமி வேடம் அணியும் போது அவருடைய தருணம், அந்த தருணம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். இப்போ வந்து நீங்கள் சாமி வேடம் போடுறீங்களா? ஒவ்வொரு கோவில் திருவிழாக்குலேயும் சாமி வேடம் போடுறீங்க.
1: ஆமாம்.
0: அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: சாமி வேடம் போடும்போது எங்களுக்குள்ளேயே தன்னறியாமல் அந்த காளி வேஷம் போடணும்னு எல்லா கலைஞரையும் பார்த்து நாங்கள் ஒரு இந்த கலைத்திறன் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மேலும் மேலும் பங்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றுகிறது. அது பகடியாக நம்மளுக்கு வந்து எல்லா மக்களும் பரிசிச்சுட்டு வந்து பட்டினியாக கிடக்கிறவங்க மக்களோட நம்ம நிகழ்ச்சியை பார்த்து வந்து எல்லோரையும் வயிறு நிறைஞ்சு போய் வாழ்த்துறது தான் நம்மளுக்கு பெரிய விஷயம் மேடம்.
0: மனதார வாழ்த்துறதுன்னு சொல்லிட்டீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ வந்து வேஷம் போடுறாங்கல்ல, இப்போ ஒரு காளி வேஷம் எத்தனை மணி நேரம் ஆகும் அந்த வேஷம் போட்டு நிற்பீங்க?
1: கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் மேடம்.
0: காளி வேஷம்
1: போட்டு 5 மணி நேரம் நிற்போம்.
0: காளி வேஷம்.
1: ஆமாம். ஏன்னா நம்ம மக்களுக்காண்டி எல்லாருமே அந்த துக்கம் தொலைச்சி நம்ம ஒரு தெய்வத்தை வந்து மனதார பார்க்கறதுக்காண்டி தான் அந்த வேடம் போட்டுக்கிருக்கு மேடம்.
0: அந்த காளி வேஷம் வந்து உக்கரத்தில் இருக்குமே, அந்த மாதிரி நீங்கள் உக்கரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் இருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம். காசிமாயன் குடித்துறை.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா.
2: நிறைய பார்த்துருக்கேன் கிராம. நான் குடித்துற கிராமத்தில் தான் இருக்கேன். கிராம நான் 60 வருஷமாக பார்த்துட்டு வரேன். கிராம பாடல், கும்மி பாடல், ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாமே இருக்கு, பார்த்துருக்கேன். வந்த விருந்தினருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் டெவலப் ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். முன்னாடி இருந்தது குறைஞ்சிட்டு தான் வருது கிராமிய பாடல்கள். ஆனா இப்போவும் எங்க ஊர்ல வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கும்மி பாட்டு அந்த சாமிக்கு மலைப்பாட்டு எடுக்கும் போது பண்றாங்க. அது அடிக்கடி பண்ணணும். அது இன்னும் மேலும் வளரணும்ன்றது தான் என்னுடைய ஆசையோ வேண்டுகோளோ. வந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா. நன்றி ஐயா. அதாவது கிராமிய இசை வந்து நீங்களும் இன்னும் வேடங்கள்லாம் அதிகமாக அணியணும்னு சொல்கிற மாதிரி இருக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.
0: ஏன்னா கிராமப்புற இசை வந்து குறைஞ்சி போயிட்டுன்னு சொல்கிறாரு. அடுத்தண்ணே இருக்கிறாரு. வணக்கம். சரி, லைன் கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வேஷம் போடுறீங்க இல்லையா?
1: ஆமாம் மேடம்.
0: அது எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு?
1: கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் மேடம்.
0: 5 மணி நேரம் சொல்லிட்டீங்க. முன்னேற்பாடுகள் நீங்கள்
1: முன்னேற்பாடு நம்ம இங்கே சாமி ஆடுறதுக்கு முன்னாடி வந்தோம்னா கரெக்டாக ஒரு 10 மணி நேரம் மேடம்.
0: 10 மணி நேரம்
1: அங்கே ஒரு 5 மணி நேரம் நம்ம ஆடுறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு ஒரு 5 மணி நேரம் உட்காந்துருப்போம். ஏன்னா ஒரு பாட்டு நம்ம படிச்சுருப்போம், திடீர்னு வந்து காலியாக இருக்க முடியாது. அந்த சாமி வர்ணிச்சு அழைக்கும் போது அதுக்கு ஒரு 1/2 நேரம் ஆயிரும். காமத்தான் 5 மணி நேரம் ஆயிரும் மேடம்.
0: நீங்கள் தெரு ஓரமெல்லாம் அப்படி பாடிட்டு ஆடிட்டு போகணும்.
1: ஆடிட்டு போகிறதுக்காண்டி அவங்க கையில் தீப்பந்தம் எடுத்துக்கிட்டு நம்ம வேல் இதெல்லாம் கொண்டுட்டு பெட்ரோலை சுற்றி ரவுண்டாக போட்டு அவங்க ஒரு வட்டமாக கொண்டு வர முடியும். அவங்கள
0: சாமி
1: வந்தனா தான் அவங்க பார்க்குற மக்களுக்கு பூராமே சாமி ஆக்ரோஷமாக இறங்கி ஆடி வருவாங்க அவங்க.
0: நீங்கள் வேறு என்னென்ன வேஷம் போட்டிருக்கீங்க? காளி வேஷம், வேறு என்னென்ன வேஷம்?
1: வேறு கருப்புசாமி வேஷம் போட்டிருக்கேன் மேடம்.
0: எல்லாமே உக்கிர வேஷமாக தான் இருக்குது.
1: ஆமாங்க மேடம். அது போட்டிருக்கேன். அக்கினி சட்டி ஆட்டம் ஆடி இருக்கேன்.
0: அக்கினி சட்டினா தீ
1: கையில் தீச்சட்டி எடுத்து நம்ம அந்த ஆடி வந்து அதுலேயே வந்து மக்களுக்கு பூரா சாமி இறங்கி ஆடி வருவாங்க.
0: நீங்கள் அக்னி சட்டி எடுத்தது அவங்களுக்கு சாமி வந்துடுமா?
1: ஆமாம். அக்னி சட்டி நான் எடுத்து கொண்டு வரக்குள்ள அவங்க எல்லாருக்கும் சாமி வந்துடும். அப்போ பார்க்கும்போது நம்மளுக்குள்ளேருந்து நம்ம தெய்வத்தை வந்து அவங்ககிட்ட அமுச்சு விட்டு அவங்க மூலியமாக இறங்கினா அந்த அக்னி சட்டி வாங்குறது ஒரு ஒரு
0: சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு
1: சந்தோஷமாக இருக்கும். தெய்வத்தை வந்து நம்ம பாட்டு படிக்கிறதோட அந்த அக்னி சட்டியை வேஷம் போட்டு, காளி வேஷம் போட்டோ, கருஷம் வேஷம் போட்டோ அதில் நம்ம ஆடி வரும்போது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கும்.
0: மகிழ்ச்சியாக இருக்கும். இதுக்கும் இந்த 10 மணி நேரம் ஆகும் வேஷம் போடுறதுக்கு.
1: அதுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் தான் மேடம்.
0: எதுக்கு அக்னி சட்டி?
1: அக்னி சட்டிக்கு வந்து 3 மணி நேரம் தான் மேடம்.
0: அதான் சுடாத கையில் கையெல்லாம்
1: எல்லாம் அந்த தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு தான் மேடம் செய்ய வேண்டியது.
0: தெய்வத்து மேலே பாரத்தை போட்டுருங்க. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: இந்திய வானொலிக்கு விராட்டிபத்து பாண்டியராஜன் காலை நேரம். வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா.
3: வந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம்
3: ஐயா. கிராமிய கலை வந்து என்னை பொறுத்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல பூராமே முதன்மையா விளங்கக்கூடியது வந்து இந்த கிராமிய பாடல் தான், கும்மி பாட்டு தான். அப்படி இருக்கும்போது இது வளர்ந்துகிட்டுதான் இருக்கு. என்ன ஒண்ணு, நீங்க பாரபட்சம் இல்லாம யார் கூப்பிட்டாலும் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் மென்மேலும் வளரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு வந்து ஒரு ரெண்டு பாடல் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆடிவாரா ஆத்தா ஆடிவாரா, அக்னி சட்டி, அந்த பாட்டு, வந்துட்டாங்க கருப்பு அப்படின்ற பாட்டையும் கொஞ்சம் பாடி காமிச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே அது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்பிக்கை.
0: பாடிடலாமா? ரெண்டு பாட்டையும்
1: பாடிடலாமா?
0: பாடுங்க.
1: அடிவாரா மாறி அடிவாராவம், அக்கினி சட்டி தூக்கி அடிவாராம், தேடிவாரா மாறி தேடிவாரா இவ, தேடிவாரா மாறி தேடிவாரா இவ, தீச்சட்டிய கொண்டலமோ தேடிவாரா, அந்த தீத்த கரையை விட்டு ஓடிவார்.

0: மாப்பற பொண்ணு போல பட்டு உடுத்தி மாறி பாரமனைய போல தீயும் கொடுத்தி வேப்பில இலைய இடுப்புல சுத்தி மாறி வேப்பில இலையனையும் இடுப்புல சுத்தி மாறி விளையாடி வாராய் இப்போ விதியும் சுத்தி இன்னைக்கு விளையாடி வாராய் இப்போ விதியும் சுத்தி அடிவாரா மாறி அடிவாரா இவ அக்கினி சட்டி தூக்கி அடிவாரா தேடிவாரா மாறி தேடிவாரா இவ தேடிவாரா மாறி தேடிவாரா இவ தீச்சட்டிய கொண்டலமோ தேடிவாரா அந்த தீத்த கரைய விட்டு ஓடிவாரா கைகு கருவாலையில் கங்கனு மாட்டி காரி கண்ணு பூர்வத்துக்கு மையு மெலிட்டி கைக்கு கருவாலையில் கங்கனு மாட்டி மாறி கண்ணு பூர்வத்துக்கு மையும் நெருட்டி நெய்யூத்து சுடரறி நெருப்பையும் மூட்டி மாறி நெய்யூத்தி சுடரறிய நெருப்பையும் மூட்டி மாறி நெத்தியாக ஆடி வாரா ஜனத்தையும் கூட்டி இங்கே நெத்தியாக ஆடி வாரா ஜனத்தையும் கூட்டி அடிவாரா மாறி அடிவாரா இவ அக்கினி சட்டி தூக்கி அடிவாரா தேடிவாரா மாறி தேடிவாரா இவ திச்சட்டிய கொண்டலமோ தேடிவாரா அந்த தீத்த கரையை விட்டு ஓடிவாரா ஆத்தா இவ அடிவாரும் ஆட்டத்தை கண்டு அங்கே அன்னமயில் ஆடுதவ வாசல் நின்று ஆத்தா இவ அடிவாரும் ஆட்டத்தை கண்டு அங்கே அன்னமயில் ஆடுதவ வாசல் நின்று பாட்டெழுதிய ஐயா பாட்டெழுதிய எஸ் பெருமாள் வாழ்கவே என்று நாம் பாடினே வானொலியின் வாசலில் நின்று இன்னைக்கு பாடினே வானொலியின் வாசலில் நின்று அடிவாரா மாறி அடிவாரா இப்போ அக்கினி சட்டி தூக்கி அடிவாரா தேடிவாரா மாறி தேடிவாரா இப்போ திச்சட்டிய கொண்டலமோ தேடிவாரா அந்த தீர்த்த கரையை விட்டு மாறி ஓடிவாரா.
1: சூப்பராக பாடினீங்கன்னா அந்த அம்மனே அருள் இறங்கின மாதிரி இருந்துச்சு. அடுத்த பாட்டு
0: பாடிருங்க. அங்கே ஈடி முழங்குது கருப்ப சாமி தாங்க கலசம் இன்னுது ஐயா அருவாபால வழங்குது கருப்பசாமி ஆவேசம் அருள் பொங்குது ஐயா வெள்ளி பிடி அருவா வேளாளர் செய்தருவான் வெள்ளி பிடி அருவா வேளாளர் செய்தருவான் தங்க பிடி அருவா தட்டாறு செய்தருவான் அருவாபால வழங்குது கருப்பசாமி ஆவேசம் அருள் பொங்குது ஐயா கொலவை ஏடி முழங்குது ஏ மாரியம கோபுரமே ஜோதி மின்னுது ஐயா மன்னா மணி அழகா மாயபுர கண்ணழகா மன்னா மணி அழகா மாயபுர கண்ணழகா வேட்டையாடி வாராரையா தோட்ட கருப்பசாமி அருவா வாழ வழங்குது கருப்பசாமி ஆவேசம் அருள் பொங்குது ஐயா தல்லா கூலத்திலையும் இச்சி மரம் ரெண்டு நிற்க தல்லா கூலத்திலையும் இச்சி மரம் ரெண்டு நிற்க கொக்கு கொரு காலவப்பம் கோவக்கார கருப்பசாமி அருவா வாழ வழங்குது கருப்பசாமி அதிர்வேட்டேடி முழங்குது ஐயா கொலவ குமு குமுங்குது ஏ மாரியம்மே கோபுரமே ஜோதி மின்னுது ஐயா மரநாடு எல்லாம் இல்லை மண்ணால் நிற்கிறாராம் மரநாட்டு எல்லாம் இல்லை மண்ணால் நிற்கிறாளாம் மணி ஓச சத்தம் கேட்டு மனையை விட்டு கிளம்புறாராம் அருவா பால வழங்குது கருப்பசாமி ஆவேசம் அருள் பொங்குது ஐயா குழவ குமு குமுங்குது ஏ மாரியம்மன் கோபுரமே ஜோதி மின்னுது ஐயா காவக்காரன் கோவக்காரன் காப்பதில்லை கெட்டிக்காரன் காவக்காரன் கோவக்காரன் காப்பதில்லை கெட்டிக்காரன் அருவா எடுத்து வாரான் ஐயா சூர கருப்பசாமி அருவா பால பழங்குது எங்கள் கருப்பசாமி சின்ன கருப்பா பெரிய கருப்பா சங்கிலி கருப்பா முத்து கருப்பா அவ்வளோதான்.
1: அதாவது மேலமெல்லாம் போடாமலே உங்களுக்கு வந்து அருள் இறங்கி பாட்டு பாடிட்டீங்கன்னு நினைக்க எல்லாருக்கும் அந்த மேலம் தட்டினாலே சாமி ஆட்ட வரும். நீங்கள் வந்து மேலம் போடாமல் சாமி ஆடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் வந்து ஒரு கும்மி பாட்டு பாடகர் கூட.
0: ஆமாங்க மேடம்.
1: இப்போ என்னென்ன கும்மி பாட்டெல்லாம் பாடியிருக்கீங்க?
0: நம்ம வள்ளி கும்மி, நம்ம வள்ளி கும்மி படிச்சிருக்கோம். அது போக அந்த குறவன் குரத்தி கும்மி அது படிச்சிருக்கோம்.
1: சரி, இப்போ குறவன் குரத்தி கும்மி பாடிடலாமா?
0: ஆ, படிச்சு.
1: எல்லா கும்மியும் வள்ளி கும்மி, குறவன் குரத்தி, இப்போ ஒவ்வொரு திருவிழாவில் ஒரு கும்மி பாடுவீங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பாடிடலாமா?
0: பாடிடலாம்.
1: பாடிடுங்க.

தானே நன்னே தானே நன்னே நானே தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நானே தானே நன்னே தானே நன்னே நானே அற்பனைக்கு முன்பிறந்த யானை மூவத்தோனே உனை அணிபணிந்தே நானே இந்த அருமை மாறி கதை படிக்க அருள் கூறிசிமானே தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தனதானே நன்னே நானே தனதானே தானே நன்னே தானே நன்னே நானே மலைத்து வாசன் மகளை வந்தாய் மதுர மீன தாயே கண்ணு மனமிறங்கினியே உந்தன் மலரடியை நான் பணிந்து மங்கைய காப்பாயே தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே.

அமரையில் அமர்ந்திருக்கிறவர் அதையே கள்ளி கனவே ஏனுங்கிலியே எனக்கு அருள் கூறிய வேணும் அம்மா ஆத்தா சரஸ்வதியே. தன்ன நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நானே தானே நன்னே தானே நன்னே நானே. பாப்பாத்தி பஞ்சவர்ணம் பார்வதி மீனாட்சி சுவபாக்கியத்தாலாச்சி குமிப்பாடுங்கம்மா நீங்கள் இப்போ பதுங்கு விசாலாச்சி.

0: இதுக்கு செடி போவதால சீராலக எடுத்து அதை சிங்காரமாக கொடுத்து அந்த செல்ல முத்து மாறிக்கித்தான் சிறப்புடனை படைத்து. அது அண்ணன் நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நான் நானே தானே நன்னே தானே நன்னே நானே. அழகு நல்ல பார்வதியா சப்பரத்து மேலே அம்மா சப்பரத்து மேலே அவன் சதுரத்தில் மின்னதுப்ப தங்க நிறம் போல. தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நான் நானே தானே நன்னே தானே நன்னே நானே. நெய்யூத்தி மாப்புளைக்கு நெட்டு நெட்டா வைப்போம் நாங்கள் நினைச்ச வாரம் கேட்போம் இவ நீராடி வெளியே வரும் நேரங்காலம் பார்ப்போம். தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நான் நானே தானே நன்னே தானே நன்னே நானே. தண்ணி ஊத்தி மாப்புளைக்கு தட்டு தட்டா வைப்போம் நாங்கள் தகுந்த வாரம் கேட்போம் இவ தலையுணத்தி வெளியே வரும் தருணங்களை பார்ப்போம். தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன நான் நானே தானே நன்னே தானே நன்னே நானே.
1: சூப்பர் சார். அதாவது அம்மனோட ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பாடுனீங்க, எந்த தருணத்துலலாம் அதை பாடுறீங்க இந்த பாட்டை?
2: நம்ம கோயில் திருவிழா தருணத்தில் பாடுறோம். அதே மாதிரி இந்த கிராமியை வந்து நான் வளர்த்துக்கிட்டது வந்தீங்கன்னா கரெக்டாக 16 வயசுலேருந்து நான் அந்த கலைக்குத்தொழிலில் இறங்கிட்டீங்க.
1: அதுக்கடுத்து நீங்கள் வந்து 16 வயசுக்கு அப்புறம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
2: ஓகே மேடம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: நேரம் முற்பகல் 11:18 ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது கண்ணாடி மாளிகை. இன்றைக்கு கண்ணாடி மாளிகையில் நேரலையாக கேட்டுட்ருக்கீங்க. கிராமிய இசை பாடகர் பாலமுருகன் நம்ம நிலையத்துக்கு வந்து உங்ககிட்ட பேச காத்துட்ருக்காங்க. உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்க பாலமுருகன் அவங்களோட பேசுறதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 171.

மாய் மழையூற்றுவாயே. மாறாத போதும் வரமாகும் வேளா, கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாயே.

0: மீண்டும் நேரலையில் இணைகிறோம் நேர்களே.
1: கும்மி பாட்டு என்பது வெறும் பாடலும் ஆட்டமும் இல்லை. அந்த பாடல் வரிகளில் பல வாழ்க்கை வரலாறுகளும் அடங்கியிருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு கிராமத்தின் வரலாறை கூட அவங்க கும்மி பாட்டாக கூட பாடியிருக்காங்க. இப்போ எந்த விழாவில் எங்கெல்லாம் பாடினாங்க, ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பாடல்கள்லாம் எப்படி வாய்மொழியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தம்பி, இப்போ வந்து நீங்கள் வந்து 16 வயசுலேருந்து பாடல் கற்றுக்கிட்டீங்க.
2: ஆமாம் மேடம்.
1: இந்த கும்மி பாட்டு யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க?
2: கும்மி பாட்டு வந்து எங்கள் அப்பா தான் வந்து வீட்டில் பாடுவாங்க. அவங்கள அவங்க வந்து கோயில் கோயிலுக்கு வந்து போய் படிச்சுட்டு தெரிவாங்க வைப்பாங்க. இது நம்ம போது முளப்பாரி போடும்போது நம்ம அப்பா தான் வந்து முளப்பாரி போடுவாங்க. அவங்க வேறு வந்து முனியம்மா, முனியம்மாண்ட போகும்போது அவங்க வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி அப்புறம் அவங்க கூட சேர்ந்து நம்மளும் போய் முளப்பாரி வளர்ப்போம், அவங்க கூட பாட்டு படிப்பா அப்படின்னோடனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தது அந்த அப்படியே எனக்கு ஆர்வமாகி
1: நீங்களும் கற்றுக்கிட்டு
2: நானும் கற்றுக்கிட்டு நம்ம கலை வந்து விடக்கூடாது. அப்போ தான் எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு கலை தந்தது இதுதான் பேரா, இது விடாத அவங்களுக்கு என்னைக்காக கை கொடுப்போம்னாங்க. எல்லா இடத்துலையும் நம்மளை கை கொடுத்து
1: இது வரைக்கும் கை கொடுத்துக்கிட்டே
2: கை கொடுத்து இருக்கு மேடம்.
1: அதாவது சின்ன வயசில் நீங்கள் உங்கள் அப்பா தா கூட போய் பாடிய பாட்டு என்னது?
2: ஆமாம்,
1: கும்மி பாட்டு.
2: சின்ன வயசு கூடிய போது அப்பா தா கூட வந்து அந்த கிராமத்து பாட்டுன்னு சொல்லி கும்மி பாட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, நம்ம யானை வர்றதை பாருங்கடி, யானை அசந்தி வர்றதை பாருங்கடின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டில் வந்து
1: கிராமப்புறத்துல ரொம்ப பாட்டெல்லாம் இருக்கு. கிராமப்புறத்தை
2: அந்த பாட்டு வந்து எங்கள் பாட்டி கூட வந்து அந்த ஒரு 2 லைன் மட்டும்தான் நமக்கு வந்து ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த பாட்டெல்லாம் என்ன பாட்டு படிச்சுப்பேன். இப்போ வந்து இந்த இதில் வந்து அந்த கிராமத்தில் அந்த பாட்டு செட் ஆகுது, இங்கே வந்து அந்த பாட்டு செட் ஆக மாட்டேங்குது. அப்படின்றனால நம்ம சிட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து தானான இப்போ வேறு மாதிரி வள்ளிக்கும்மி.
1: ஓ, கிராமப்புறத்தில் வந்து இந்த யானை பாட்டு பாடுறீங்க,
2: சிட்டியில் வந்து அது வந்து இங்கே சிட்டியில் நம்ம சிட்டியில் கேட்க மாட்டாங்க. அதனால் கிராமத்தில் சைடு வந்து அந்த பாட்டு

0: இருப்பாங்க.
1: சரி, இப்போ தந்தனத்தான் போட்டால் தான் வருவாங்க.
0: ஆ,
1: அதுலேயும் பல ஸ்டெப்ஸ் இருக்கு.
0: அதில் நிறையா இது இது இருக்குது மேடம். நம்ம
1: ஒன்றுனா தெரியறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கிராமப்புறத்தில் பாடினாங்க இல்லையா? வணக்கம். லைனில் வந்துட்டாங்க. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா.
2: வணக்கம். பில்லாபுரம் மீனாட்சி நகர்லேருந்து ஈஸ்வர்லால் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கய்யா.
2: ஐயா, கும்மி பாட்டு, கும்மி பாட்டு.
1: ஆ,
2: கும்மி பாட்டு பற்றி நல்லா பேசினாங்க. நான் அந்த இடையில தான் கேட்டேன்.
1: ம்,
2: அவர்கிட்ட பேசலாமா?
1: பேசுங்களேன், லைன்லே தான் இருக்கிறாரு.
0: ம், சொல்லுங்கண்ணா. வணக்கம்ண்ணா.
2: வணக்கம். வணக்கம். அருமையா இருக்கும் குமி பாட்டெல்லாம். குமி அடிச்சுல பாடுறது இதமா இருக்கும். மாலை நேரத்துல கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சரிங்க சார்.
1: கிராமப்புறத்துல பாட்டு, நகர்ப்புற பாட்டு, கும்மி பாட்டு நம்ம கைத்தட்டி பாடணும்னு பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, அடுத்தாக்குல என்னன்னு
0: கேட்டுருவோம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரி. அம்மா,
3: பாட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. வணக்கம்.
0: வணக்கம்மா.
3: அதை கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு, அதனாலதான் போட்டேன்.
0: சரிங்க.
3: நானும் இந்த பாடல்கள் நிறைய எழுதி வைப்பேன்.
1: சரிங்க, நீங்களும் பாடுங்க, எழுதுற பாட்டை இல்ல பாடுறவங்களுக்கு கொடுங்க.

0: இதுக்கு தான் வெங்காயமும் கேப்ப கூடும் நான் தருவா. ராசாத்திய மேலதான் உனக்கு இம்புட்டு கரிசனம்மா, நீ எனக்கு பஞ்சாதியா கிடைச்சது பெரும் பாக்கியம்மா. தானே தானே தனதந்தன தானே தானே அப்படின்னு பெரிய பாட்டா எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பாட்டு
1: நீங்களே எழுதி பாட வேற செய்றீங்க.
0: ஆமா ஆமா, எனக்கு இயற்கையா அந்த இயற்கையை பத்தி, இந்த பாலிதீன் பேப்பர் எல்லாம் எரிக்காம இருக்கிறத பத்தி, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இயற்கையோட நானே எழுதி நானே பாடுறேன். அது இந்த நீங்க பாடினவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா
2: இருக்கு.
0: உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்க, எப்படி நீங்க முன்னுக்கு அதை கொண்டுட்டு வர முடிஞ்சிச்சு வெளியில அப்படிங்கறத நீங்க சொன்னா கேட்டுக்கிறேன் நான்.
1: ஓகே, நன்றி அம்மா. நீங்கள் எப்படி முன்னுக்கு வந்தீங்க, உங்களுக்கு எப்படியெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுனாங்க, அங்கீகாரம் கிடச்சிச்சின்னு கேட்குறாங்க.
2: நம்ம அந்த கோயிலுக்கு அந்த சொன்ன மூலமாக நம்ம நம்ம அப்பத்தா மூலியமாக போய் வந்தோம். வந்தோடனே அதை பார்த்து ஒரு நெய்க்காரம்மான்னு சொல்லி இந்த மதுரை கூப்பிட்டா பாட்டு மற்றும் இந்த அடந்தமலை காட்டு இந்த பாட்டை பூரா எழுதுனவங்க வந்து நம்மளை பார்த்தாங்க. சரி எதுக்குப்பா நீ இந்த ஒரு இடத்துக்குள்ளே பாடிக்கிருக்க, வாப்பா நான் படுத்துறமான்னு. இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினது நெய்க்காரம்மான்னு சொல்லி அவங்க தான், எங்கள் குருநாதர் அவங்க தான் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இருந்தாலும் அவங்க இது வந்து புகழ் எங்கெங்கேயோ பறந்து இருக்குது. எத்தனையோ கலைஞர்கள் வளர்த்துட்ருக்காங்க. நான் என்னையை மட்டும் இல்லை, எத்தனையோ கலைஞர்கள் வச்சுருக்காங்க. மைச்சியம் பாடணும்னு வரதுங்க எல்லாத்தையும் வளர்த்துட்ருக்காங்க. கலைமகன்கள் பூராமே இப்போ அவங்க பாதம் தொட்டு தான் எல்லாருமே நாங்கள் முன்னுக்கு போகிறோமே தவிர, எல்லாருமே வந்து அவங்க அவங்க மறந்து போனாங்க. அவங்க மறந்து போனாலுமே அவங்கள சொல்லி கொடுத்த நாவு கலைமகள் வந்து எங்கள்ட்ட போகாது.
1: அதாவது ஒரு வழிகாட்டி மூலமாக நீங்கள் முன்னுக்கு.
2: ஆமாம், அவங்க தான் வழிகாட்டிங்களுக்கு.
1: இப்போ அவங்க பாடினாங்களா ஒரு பாட்டு, அதுக்கு நீங்கள் எச பாட்டு பாடணும் இல்லையா? இப்போ தெம்மாங்கு கும்மி பாட்டுனால எச பாட்டு தானே இருக்கணும்.
2: ஆமாம்,
1: நீங்கள் ஒரு எச பாட்டு பாடியிருக்கலாமே.
2: அது அவங்க வந்து படித்தது வந்து இந்த பாட்டு படித்தாங்க. நம்ம வந்து படிக்கிறது வந்து அவங்களுக்கு எசாமே பாட்டு படிச்சிடலாம் மேடம். அவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இது கும்மி பாட்டும் இது வளர்க்குறதுக்கும் பற்றி சேர்த்து படிச்சிருக்காங்க. நம்ம இது தனியாக படிச்சிடலாம் மேடம்.
1: தனியாக படிச்சிடலாம். இப்போ ஒரே லைனில் அவங்களுக்கு ஒரு எச பாட்டு போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
2: ஆ, படிக்கலாம் மேடம்.
1: படிங்களா பார்க்கலாம். ஒரு நிமிஷத்தில்
2: ஒரே லைனில்
1: ஒரு நிமிஷத்தில்
2: உள்ளா உழுது வர ஊக்குருவி நாத்து போட, நாரபெரம்படிக்க நட்டு வடி கொட்டா புள்ள, எந்தாங்க வாங்க மதுரை சுண்ணாம்பு தாங்க, நீங்கள் போனாலும் போங்க காரியாபட்டி போயலாதாங்க. இந்தாங்க வாங்க மதுரை சுண்ணாம்பு தாங்க, நீங்கள் போனாலும் போங்க காரியாபட்டி போயலாதாங்க. மட்ட நடுகருக்க நாலு புறம் தொழி கடக்க, மட்ட நடுகருக்க நாலு புறம் தொழி கடக்க, மயிலமுடி நட்டையில் சென்னையா, நம்ம இருவேரும் போவோம் உள்ள சொன்னையா, நம்ம இருவரும் போவோம் உள்ள சொன்னையா. வீட்டில் பெரியவர் வினை எழுத்து போட்டுட்டாரு, வீட்டில் ஒரு பெரியவர் வினை எழுத்து போட்டுட்டாரு. கண்டேங்காருங்கோயிலே வண்டியிலே நான் பார்த்தேன் பகவ.

0: வர வர சைசா சினிமா வந்தது புதுசா, அடையிட விட சைசா இப்ப இருக்கு எலவட்டம் தினுசா.
1: பரவாயில்ல, இடம் சப்பாட்டெல்லாம் நல்லா பாடிட்டீங்க. ஒரு
0: ஆமாம்,
1: சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
0: சரிங்க.
2: கண்ணாடியின் மாளிகையின் நேரலை தொடர்கிறது. அதற்கு முன்னதாக இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து மீண்டும் கண்ணாடி மாளிகை நேரலையில் இணையலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காற்றலைகளில்.

0: है। और फिलहाल जो है अब जो मुकाबला है वो कंपाउंड मेंस टीम का है, सेमीफाइनल मुकाबला है, कुशल दलाल, साहिल जाधव और गणेश मणिरत्नम के साथ भारत अपना खिताब डिफेंड करने की यहाँ भी पूरी कोशिश करेगा, क्योंकि पिछले एशियन गेम्स में इन तीनों में भारत ने
1: All three
0: गोल्ड
1: events,
0: मेडल
1: yes, we won
0: हासिल
1: goals.
0: किया
1: I think
0: था।
1: we won five in total because India is like a, you know, machine in compound archery. Recurve, obviously, we have still some way to go. We are pretty good there as well, but in compound archery, this is factory line. You know, Sahil Jadhav, archers who are just coming up, and you know, it's like Korea in recurve, for example. So we are brilliant at compound, and we really hope that the flag keeps flying high at the Okazaki Chuo. So go park, the semi-final is loading there. A few other bits of news. Obviously, Ashmita, they lost her quarterfinal bout in judo. And in men's singles tennis, I think Sumit Nagal is leading against Sergei Fomin. He won the first set pretty comfortably in the third round, so he's probably heading to the next round. Lots more action coming up. We are running out of time right now. Medals tally. In China, obviously on top. Humongous 259 medals, 144 goals. India back in the ninth spot with those two goals. They've climbed up to 8 goals, 56 medals. That's all the time we have for this update. This is Shaurya and Mudita bidding you goodbye. Cheer for Bharat and join us again at 12:30 p.m.
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் முற்பகல் 11:36 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில கிராமிய கலைஞர் பாடகர் பாலமுருகன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள்.
6: இப்போ கும்மி பாட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா?
7: ஆமா மேடம்.
6: அதுக்குள்ள விளம்பர ஒரு இடைவெளி கொடுத்துட்டோம். இந்த கும்மி பாட்டுல இப்ப கிராமப்புறத்துல ஒரு சவைசா பாடுவீங்க, நகர்ப்புறத்துல ஒரு டைப் பாடுறீங்க இல்லையா? இப்ப கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் என்னென்ன பாடல்கள் எல்லாம் பாடுறீங்கன்னு கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா?
7: கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் வந்து நம்ம படிக்கிறோம்னா, அவங்க கிராமத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் சேர்ந்து ஒரு பாட்டு படிக்கிறோம்னா வந்து எல்லா மக்களும் இது பண்ணணும். ஆனா அதே வந்து ஒரு ஆள் வந்து எப்படி கேமரா கிராம பார்த்து கேட்குறாங்கன்னா, அந்த பாட்டு எங்களுக்கு வேணாம், இந்த பாட்டு படிங்க, இந்த பாட்டு வேணாம் எங்களுக்கு, அந்த பாட்டு படிங்கன்னா, அப்போ வந்து தான் நம்ம வந்து முழுமையான வள்ளி கும்மியும் குறவன் குறத்தி பாட்டும் ரெண்டும் கலந்து படிக்கணும்.
6: சரி,
7: அப்போ தான் என்ன பாட்டுன்னா தந்தினா

தந்தினத்தானானே தனதினோ தந்தினத்தானே நந்திரதன் மகனா வள்ளி அந்த நாயகியின் மேலே நந்திரதன் மகனா வள்ளி அந்த நாயகியின் மேலே பார்வதி பாலகனாய் சுப்பிரமணியம் பார்த்து ரசித்த

நிந்திரதன் மகளாம் வள்ளியந்த நாயகியின் மேலே, நிந்திரதன் மகளாம் வள்ளியந்த நாயகியின் மேலே, பார்வதி பாலகனாய் சுப்பிரமணியம் பலனா.

வழுக்க பாறையில் மல்லியம்மா மஞ்சளோ ரசையிலே, வழுக்க பாறையில் மல்லியம்மா மஞ்சளோ ரசையிலே, பரமரவில் என்று சுப்பிரமணியம் பார்த்து ரசித்தாராம். தந்தினத்தானானே தனதினோ தந்தினத்தானானே, தந்தினத்தானானே தனதினோ தந்தினத்தானானே. தூங்கி எழுந்திருச்சு வள்ளியம்ம தோழிய பெண்களுடன், தூங்கி எழுந்திருச்சு வள்ளியம்ம போலிய பெண்களுடன், குளிக்க போகையிலே சுப்பிரமணியம் கூட

0: தானாதின தந்தின தானானே, தந்தின தானானே, தனதினோ தந்தின தானானே. செவ்வாய்க்கிழமையில வள்ளியம்ம தின்ன மொழுகையிலே, செவ்வாய்க்கிழமையில வள்ளியம்ம தின்ன மொழுகையிலே, குழந்தை வடிவம் கொண்டு சுப்பிரமணியம் கூட மொழுகினாராம். தந்தின தானானே, தனதினோ தந்தின தானானே.
1: இது வந்து கிராமப்புறத்துல பாடுறீங்க.
0: ஆமா, கிராமப்புறத்துல சேர்த்து
1: அந்த அம்மனே வேண்டி பாடுறீங்க.
0: ஆமா, அந்த அம்மனை வேண்டி பாடுறீங்க.
1: இப்போ வந்து அம்மனுக்குலாம் அந்த பாட்டு பாடுறீங்க.
0: அதே மாதிரி இப்ப வந்து உங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கு மேடம்.
1: பாடுங்க பாக்கலாம்.
0: இங்க வந்து நம்மள அந்த அவாய்ஸ் வாணிங்கில வந்து அறிமுகப்படுத்தின எல்லா மேடம்களுக்கும், எல்லா சாருங்களுக்கும், அது மதுரை மீனாட்சியும் நம்ம அழகு மலையா மாய அழகன் எல்லாருக்கும் வந்து என்ன வரம் கொடுக்கணும்னா, உங்களுக்கெல்லாம் தங்கம் தரணும், தனம் தரணும், மாறி தாராளமாக வரம் தரணும், பொண்ணு தரணும், பொருள் தரணும், மாறி பொறுமையாக வரம் தரணும். அவங்க பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும், பழையடி வாழையாக நீங்களுமே வாழ வேணும், கோயில் கூலங்களுக்கு கொடுத்ததவி செய்ய வேணும். தங்கம் தரணும், தனம் தரணும், மாறி தாராளமாக வரம் தரணும், பொண்ணு தரணும், பொருள் தரணும், சாமி பொறுமையாக வரம் தரணும், பொங்க பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும், பழையடி வாழையாக நீங்களுமே வாழ வேணும், கோயில் கூடங்களுக்கு கொடுத்துதவி செய்ய வேணும். எல்லாத்துக்குமே மதுரை மீனாட்சியும் அந்த அழகுமலைய கண்ணன் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு பட்டி பெருக வச்சு, பால் பானை பொங்க வச்சு, நம்ம நாடும் செலுக்கி வைக்கணும், நல்ல மழை பொழிய வேணும் மேடம்.
1: நன்றி. எங்களுக்கு எல்லாம் பாடியிருக்கீங்க, என்னன்னா எல்லாம் பெருகணும்னு சொல்லி பாடிட்டீங்க. இப்ப நீங்களா எழுதி பாடிய மெட்டுப்பட்ட பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா?
0: ஆமா மேடம்,
1: அதை கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா? என்னென்ன பாடல்கள்லாம் எழுதியிருக்கீங்க ஃபர்ஸ்ட்
0: மேடம்? நான் கும்மி பாட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் மேடம். அது போக வந்து கும்மி பாட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். திருப்பி இந்த ஒரு தெம்மாங்கு பாட்டு இப்போ வெளியிட போகிறேன். அந்த தெம்மாங்கு பாட்டு முழுசாக முடிச்சுட்டு அடுத்து நான் உங்களை சந்திக்க எல்லாரும் நேர்களையும் சந்திக்கும் போது, உங்களும் சந்திக்கும் போது அந்த பாட்டை வந்து நான் படிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொதல் பாட்டு எழுதணுன்னே நம்ம கலைமகளுக்கு மொதல் சாமி கும்பிட்டு நம்ம காணிக்கிறது அந்த பாட்டு படிக்கணும். ஏன்னா அந்த பாட்டு வெளியிடலை, வெளியிட்டனே கண்டிப்பான முறையில் நம்ம மக்களுக்காண்டியும் உங்களை எல்லாருக்காண்டியும் அந்த பாட்டு வெளியிடப்படும்.
1: கும்மி பாட்டு பாடுறீங்களா? இப்போ
0: படிச்சீங்களா?
1: எழுதி மெட்டுப்பட்ட பாட்டு.
0: அப்படி தன்ன நன்னே தானே நன்னே, தன நன்னே நானே, தன தன நன்னே நானே, தன தன நன்னே நானே, நன்னே தன நன்னே நானே. உச்சியில மாயிருப்பா உள்ளங்கையில் மாறி அவ ஓடுரு வீகாலி, நம்ம உள்ளங்கையில் வந்திடுவா அன்பா நம்மளை தேடி. தன்ன நன்னே நானே நன்னே, தன நன்னே நானே, தன நன நன்னே நானே, தன நானே நன்னே, தானே நன்னே, தானே நன்னே நானே. அம்மா மாறி வாரா மாறி வாரா சப்பரத்து மேல, அந்த சந்திரனை போல அவ சதீரத்தில் மின்னுது பார் தங்க நிறம் போல. தன்ன நன்னே நான நன்னே, தான நந்தின நானே, தன தான நந்தின தானே, தன தான நந்தின தானே, நந்தின தானே நன்னே நானே. உலகெல்லாம் கைப்பிடிச்சு ஓடி வர மாறி அங்கே ஓடி வர மாறி, இங்கே பத்த கொடுக்கும் சத்தத்தில் தேடி வர மாறி. தன்ன நன்னின நானே நன்னே, தான நன்னின நானே, தன தானே நன்னின தானே, தன தானே நன்னின தானே, நன்னின தானே நன்னின நானே. அழகு நல்ல மாறி அம்சமாக ஏறி அக அழகு சப்புறம் ஏறி, அங்க அருளத்தில் காத்து வர அம்மா நம்மளை தேடி. தன்ன நன்னின நானே நன்னின, தான நன்னே நானே, தன நானே நன்னே நானே, தன நானே தானே நன்னே, தான நன்னே நானே. ஓடி வர மாறி என்று உலகம் எங்கும் பாட, இங்க உலகம் எங்கும் பாட, அங்க அழகான தானானையும் ஆத்தாளுக்கு போட. தன்ன நன்னே நான நன்னே, தான நன்னே நானே, தன நன நன்னின நானே, தன நன நன்னின தானே நன்னின, தான நன்னின நானே.
1: இது அம்மன் வர்ணனை, அம்மனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து நீங்களே எழுதி பாடியிருக்கீங்க. இப்போ வந்து பல்வேறு கும்மி பாட்டு பாடியிருப்பீங்க. இப்போ கும்மி பாட்டு நிலையில ஒரு வட்டமாக சேர்ந்து கைதட்டல் போடி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பாடுறாங்க. இப்போ ஒரு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் முதல்ல லைனில் நிற்கிறாங்க, வயதில்
0: அதே மாதிரி
1: பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க.
0: படிக்கலாம் மேடம். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு கும்மி ஆட்டம் வந்துருச்சுன்னா, இப்போ பாதி பேர் வந்து இந்த கும்மி ஆட்டம் அடிக்க முடியாமல் பாதி பேர் குலைவாங்க. அப்பன்ட்ட போகும்போது இந்த குழஞ்சிக்கு போகும்போது நம்ம என்ன பாட்டு கேட்குறோம்னா, அந்த மாதிரி அம்மா பேரை சொல்லி கும்மி கொட்டுங்கன்னு சொல்லி அந்த பாட்டு படிப்போம். அந்த பாட்டு படிக்க போகும்போது மட்டும் பத்தர்கள் பூரா எல்லாம் ஒன்றா கூடி வந்து அந்த கும்மி அடிக்கிறது, அதை ஒரு அழகாக இருக்கும் மேடம். அந்த பாட்டு நம்ம படிச்சிடும் மேடம்.
1: இப்போ ஏன்னா குழந்தைங்க முதல்லாம் கும்மி அடிக்கிறாங்களே ஊரில்.
0: ஆமாம் மேடம்.
1: இப்போ ஒரு ஆள் பாடுறாங்க, அதுக்கு எசப்பாட்டு போட்டுறீங்கல்ல?
0: ஆமாம் மேடம்.
1: இப்போ யார் பாடுவா, யார் எசப்பாட்டு போடுவா, ஒரு குழுவில் எத்தனை பேர் இருப்பீங்க?
0: நம்ம குழுவில் மொத்தம் 15 பேர் இருப்போம்.

0: பதினஞ்சு பேர். இதுக்கு வந்து சீனியர் வந்து பாடுவீங்க, மற்றவங்களும் எசப்பட்டார்.
1: ஆமாம், எசப்பாடுங்க மேடம், எசப்பாட்டு இருக்கும், ஜீனியர் நம்மளுக்கு
0: இப்போ ஒவ்வொரு கோயில் திருவிழாலாம் போய்கிட்டே இருக்கீங்க. ஒன்று கருப்பசாமி கோயில் திருவிழாவாக இருக்கலாம், அதனாலே உங்களுக்கு கருப்பசாமின்றதுங்க. அப்புறமா வந்து அம்மன் இருக்கலாம், அது ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கும்மி பாட்டு பாடுவீங்களா?
1: கண்டிப்பாக மேடம்,
0: கும்மி பாட்டு பாடுவீங்க.
1: அதே மாதிரி நம்ம இந்த கும்மி பாட்டு வந்து மாரியம்மா பேர் சொல்லி கும்மி பாட்டு படிக்கிறது, அது வந்து அந்த கும்மி பாட்டுக்கும் எல்லாருக்கும் வரிசையாக இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் விரும்பி படிப்பாங்க. அதே மாதிரி குதிச்சு குதிச்சு ஆடுறாளன் பாட்டுன்னு சொல்லி அந்த பாட்டுக்கு ரொம்ப விரும்பமா இருப்பாங்க.
0: ரொம்ப விரும்பி பாடுறாங்க இல்லையா?
1: ஆ, குதிச்சு குதிச்சு ஆடுறாளா மாறி கும்மரிச்சம் போடுறாளா, கொம்பு கேடா வெட்ட சொல்லியாத்தான் குளவ சத்தம் போடுறாளா. இம்மா குதிச்சு குதிச்சு ஆடுறாளா கும்மரிச்சம் போடுறாளா, கொம்பு கேடா வெட்ட சொல்லி குளவ எத்தான் போடுறாளா, அழைச்சு அழைச்சு ஆடுறாளா மாறி ஆடு வழியும் கேட்குறாளா, ஆடு கேடா வெட்டும் போது மாறி அலறி சத்தம் போடுறாளா. எம்மா பால் பானை பொங்குமா பன்றி வழி கேட்குமா, பால் பானை அதளுக்கு பால் பானை பால்பானை பொங்குமா பன்றி பலி கேட்குமா, பன்றிய அறுக்க சொல்லி பார்த்தசாமி ஆடுமா, குதிச்சு குதிச்சு ஆடுறாளா மாறி கும்மரிச்சம் போடுறாளா, கொம்பு கேடா வெட்ட சொல்லி ஆத்தான் குளவ சத்தம் போடுறாளா. ஏமா சர்வபானை அதளுக்கு சர்வபானை பொங்குமா சேவை பலி கேட்குமா, அம்மா சர்வபானை பொங்குமா சேவை பலி கேட்குமா, சேவலை அறுக்கும் போது சேர்ந்து சாமி ஆடுமா, சேவலை அறுக்கும் போது சேர்ந்து சாமி ஆடுமா, குதிச்சு குதிச்சு ஆடுறாளா மாறி கும்மரிச்சம் போடுறாளா, கொம்பு கேடா வெட்ட சொல்லி ஆத்தான் குளவ சத்தம் போடுறாளா. எம்மா மண்ணை கிழக்கிதான் மணிநாய எவுதான், மண்ணை கிழக்கிதான் மணிநாய எவுதான், மணிநாய ஏவ சொல்லி மரலாட்டம் போடுதான்.
0: அதாவது கோயில் திருவிழால சாமி ஆட்டத்தை அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. அதாவது அந்த திருவிழாவில் என்னென்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து கடா வெட்டதா கொம்பு கடனா வெட்டுறாங்க, அப்போ நீங்கள் நைட்டு தான் அந்த பாட்டெலாம் பாடுவீங்களா?
1: இல்லை மேடம், இது வந்து ஒரு தெய்வ அருள் பிடிக்கிறதுக்காண்டி படிக்கிற பாட்டு மேடம். அதுபடியாக வந்து நம்ம அந்த தெய்வத்து வரலாறு பூரா உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எல்லா மக்களுக்கும் தெரியணும்னு. அதே மாதிரி தெய்வத்து வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா,
0: அந்த வரலாறு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நேர் ரொம்ப நேரம் லைனில் இருக்கேன், கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: ஐயா, நீங்க பாடின பாடல்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப சிறப்பா இருக்கு, ரொம்ப நேர்த்தியா இருக்கியா, முதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதை கேட்கும் பொழுது அப்படியே எங்களை அறியாத ஒரு மனசு பரவச நிலைக்கு போயிடுது, ரொம்ப உயிர்ப்பு தன்மையோட உயிரோட்டமாக இருக்கு உங்களுடைய அந்த வரிகள், உங்களுடைய பாடல்கள் எல்லாம். முதற்கண் உங்களுடைய அந்த அற்புதமான வருகைக்கும் நீங்கள் பாடிய பாடலுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
1: ரொம்ப நன்றிமா.
2: நான் ஒரு ரெண்டு கேள்விகள் இருக்கு, கேட்கலாமாமா?
0: கேளுங்க.
2: கண்டிப்பா. முதல் கேள்வி, நீங்க இந்த மாதிரியான பாடல்கள் எழுதுவதற்கு சிறிய வயதுல உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது யாரு, அல்லது இந்த வரிகள்ல இப்படி எழுதணும் பாடல் பாடணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? அது ஒண்ணும் உங்களுடைய எண்ணம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, ஐயா இன்னும் இந்த மாதிரி பாடல்கள் எழுதணும், இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய வாழ்நாள்ல செய்யணும்னு, அது மாதிரியான ஆசைகள் உங்களுக்கு என்ன இருக்கு, அதை பத்தி எங்க கூட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
1: ஏமா, இப்ப வந்து நம்ம பாட்டு படிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெய்வத்துக்கு, நம்ம வந்து தெய்வத்துக்கு போகிறோமா, எல்லா தெய்வத்துக்கும் பாட்டு படித்து எல்லா தெய்வத்து பாட்டு நம்ம பாடல்கள் வந்து எல்லா தெய்வத்துக்கும் ஒழிக்கணும், எல்லாரும் மக்களும் கேட்கணும். இப்போ எல்லா இசையும் வந்து நம்ம இசை மலையில் நம்ம எல்லாருமே முழுகியிருக்கோம். என்ன தான் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் இதாக இருந்தாலுமே நம்ம இசையை போட்ட பிறகு நம்ம அந்த என்ன டென்ஷனாக இருந்தாலும் சரி வைக்கிறந்தாலும் சரி நம்ம எல்லாமே மகிழ்ச்சியாக தன்னறியாமே நம்ம மகிழ்ச்சியாக ஆகிறோம். அதனால இந்த பாட்டு படிக்கிறோம்மா.
0: அங்கே கேட்டாங்க உங்களை ஊக்கப்படுத்தினது யார் இந்த பாடல் எழுதுறதுக்கு?
1: அந்த ஊக்கப்படுத்துறதுக்கு பாடல் எழுகிறதுக்கு வந்து எனக்கு குரு மாதர் நெய்க்காரம்மா தான் இந்த வழிகாட்டி எனக்கு
0: சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இப்போ கோயில் திருவிழாக்கெல்லாம் அம்மனை பற்றி சொல்கிறேன் நீங்கள் இல்லையா?
1: ஆமாம் மேடம், இந்த கோயில் திருவிழா அம்மனை பற்றி எப்படி நம்ம சொல்கிறதுங்கன்னா, தெய்வத்து வந்து தெய்வத்தை பொறுத்தளவுக்கு ஏழு கன்னிமார், ஏழு கன்னிமார் நம்பும்போது அந்த தெய்வத்தை வந்து நம்ம கூட்டி வரைகிறதும்போது ஒரு ஒரு தெய்வம் வந்து ஒரு ஒன்றாக கேட்குமா, ஒரு தெய்வம் வந்து எனக்கு மாவு விளக்கு கொடு, எனக்கு இதை கொடு அப்படின்ட்டு. அப்போ அந்த எந்த கோயில் சாமி நம்ம திருவிழா வைக்கிறோமோ அந்த சாமி கேட்குமா, எனக்கு ஒரே அந்த சக்திகரகம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு அந்த கோயிலுக்கு சாமி எனக்கு பூசரித்திட்டு வர சக்திகரகம் மட்டும்தான் எனக்கு வேண்டும், மற்றது பூரா அக்கா தங்கச்சி ஏழு பேரும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அது ஏழு பேரும் தெய்வங்கள் புறமே அது பங்கேற்றக்கூடியது தான். அதில் ஒரு தெய்வம் நம்ம கலைமகள் எடுத்து

0: தான் நம்மளுக்கு அந்த கலை நிகழ்ச்சி கும்மிப்பாட்டுனால தான் நம்ம கும்மிப்பாட்டு வச்சு மக்களை மகிழ்ச்சி பண்ணுறோம் மேடம்.
1: மகிழ்ச்சி பண்ணுறோம். இப்போ அடுத்த நேயர் ஒருத்தர் இருக்கிறார், என்னன்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம், முனிச்சாலையிலிருந்து கண்ணன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: அந்த ஒரு சில சினிமா பாட்டுலாம் அந்த மாதிரிலாம் வருது சார். கும்மி பாட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சார்?
0: என்ன சார் அது வந்து நீங்கள் கும்மி பாட்டுக்கும் நம்மளை இதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த லைன் கொண்டு வரீங்க அது வந்து சினிமா பாட்டுலேருந்து மெட்டிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து கும்மி பாட்டை பொறுத்தளவுக்கு தந்த நீங்கள் சொல்கிற வரி வருது தத்தா தத்தான்னு வர்றீங்களே, அது வந்து என்னம்மா மாறி உன் கண்ணில் மையின்னு அந்த பாட்டில் நாங்கள் எழுதியிருக்கோம் சார்.
2: அப்புறம் இந்த நம்ம பெங்களூர் ரமணி அம்மா சுந்தரம்பாள் அவங்க எல்லாம் ஓரளவு நல்லா அருமையாக பாடி வச்சிருக்காங்க. என்னப்பனே என்னையனே கண்டப்பனே கர்ணகானுயனே என்னப்பனே என்னப்பனே என்னையனே கண்டகானுயனே.
1: இது எப்படி கும்மி பாட்டில் வருதா?
0: இல்லை மேடம், இது வந்து ஒரு தனிமை ஒரு பாட்டு. இது வந்து எப்படின்னா தனியாக கேசட் போட்டு நான் பாட்டு இந்த பாட்டு.
1: சரி, நம்ம வந்து அடுத்து தொடர்ந்து பேசணும். ஏன்னா நீங்கள் என்னென்ன அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
0: சரிங்க.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: அதாவது இப்ப கும்மி பாட்டெல்லாம் பாடுறீங்க இல்லையா?
0: ஆமா மேடம்.
1: இந்த கும்மி பாட்டலுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அதுக்கான அவார்டு ஏதாவது வாங்கியிருக்கீங்களா?
0: அங்கீகாரம் எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு மேடம். எல்லா கலைமகளுக்கும் போய் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுவாங்க. அதுபடியாக எங்களுக்காண்டி ஒரு சன்மானம் கொடுப்பாங்க. நல்லா படிச்சிருக்காங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி சன்மானம் வாங்கியிருக்கோம். பொன்னாடையும் பூத்திருக்காங்க. அது மாதிரி எல்லா கலைமகனும் இன்னும் வந்து கலை வந்து வளர்ந்துக்கிட்டு தான் வருதே தவிர யாரும் சொல்கிற மாதிரி இன்னும் கலை அழிய கிடையாது. ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து மொதல் கட்டி கலை வந்து கொஞ்சமாக குறைஞ்சிக்கிருந்துச்சு. இப்போ கலைமகனும் பூரா வந்துக்கிருக்காங்க. அதே மாதிரி எல்லா கலைமகனும் வரணும், எல்லா கலைமகனும் அவார்டு வாங்கணும் என்று நான் கேட்டுக்கிறேன் மேடம்.
1: சரி, இன்னும் இந்த கலையை முன்னோடியாக கொண்டு போகணுன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க?
0: கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக முன்னாடி கொண்டு போகிறதுக்கு இன்னும் நான் எனக்கு வந்து எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தாங்க. நானும் ஒரு 10 பேர் வளர்த்து விட்டுருக்கேன். இன்னும் 10 பேர் என் கூட நம்ம இருக்காங்க. எல்லாத்தையும் வளர்த்து விடணும் மேடம்.
1: எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. நீங்கள் யாருக்காவது கும்மி பாட்டு சொல்லிக் கொடுக்குறீங்களா?
0: ஆ, நான் சொல்லிக் கொடுக்குறேன் மேடம்.
1: உங்கள் ஏரியாலே சொல்லிக் கொடுக்குறீங்க?
0: எங்கள் ஏரியாவிலும் சொல்லிக் கொடுக்குறோம், வராங்காலுக்கு அப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் மேடம்.
1: இப்போ கும்மி பாட்டு பாடும்போது அடுத்து வந்து இப்போ மழை வெயிலெலாம் அடிச்சுட்டே இருக்கு இல்லையா?
0: ஆமாம் மேடம்.
1: வெயில் தாங்கவே முடியலை, உஷ்ணம் ரொம்ப இருக்குது. இப்போ மழை வேண்டி அம்மனை வந்து கும்மி பாட்டு மூலமாக எப்படி கொடுப்பீங்க இந்த பாடல் வரிகளில்?
0: ஆ, படிக்கலாம் மேடம்.
1: படிக்கிறீங்களா?
0: மாநாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொழிய வேணும், பூமி செழிக்க வேணும், புனித மேலே பெய்ய வேணும், பட்டி பெருக வேணும், பால்வான பொங்க வேணும், ஊருக்குள்ள எல்லாமே சிரிச்சாக வாழ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வந்து லைன் வந்து படிச்சிருவோம் மேடம்.
1: படிப்பீங்க? அது வந்து கும்மியாக தாளம் போடுவாங்க.
0: ஆ, ஆமாம் மேடம், அது தாளம் போடுவாங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம அந்த மதுரை வந்து வெயில் சொல்கிறீங்க, அதனால வந்து மழை வெயிலில் தான் தடைஞ்சு நம்மளுக்கு இந்த வந்து
1: நல்லதே மழை பொழியட்டும். அப்போ உங்கள் பாடல் கேட்டு நீங்கள் மழை வருதுன்னுங்க.
0: நீ கண்டிப்பான மழை மழை பெய்யும்,
1: மழை பெய்யும் உங்கள் பாடலில்.
0: ஆமாம் மேடம்.
1: அப்புறம் கொஞ்சம் உக்கிரமாக பாடுங்க. அப்புறம் கருப்பசாமி வேடம் மாதிரி அம்மனை வந்து அப்படியே மகிழ்விக்கணும் மழை வர்றது மாதிரி.
0: ஆ, கண்டிப்பாக மகிழ்வி வச்சிருவேன் மேடம். அதே மாதிரி அம்மன் வந்து அந்த இன்னொரு பாட்டு வந்து இந்த பாட்டு படித்தாவே கண்டிப்பான முறையில் மழை வரும்.
1: எந்த பாட்டு பாடுங்க கொஞ்சம்?
0: ஒன்னாம்படி எடுத்து ஒசந்த பூவாம் உர உரமாம் பத்திரகாளி என் கருப்பசாமி என் பெத்தவர் தேவியும் வல்லவர் சாமி முன்னோரையன பேச்சு என் தலைமாறு என் மன சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பெண்ணுக்கு அழகு புத்து அத்தான் வரலம் புஞ்சொலக்கி தன்னம் தன்னம் தன்னம் தன்னானே தன்னம் தன்னானே தன்னம் தன்னம் தன்னம் தன்னானே ரெண்டாம் படி எடுத்து எடுத்த பல்லக்க வர வரம்.

அம்மா பத்திரகாளியம் கருப்பசாமியம் பெத்தவர் தேவியம் வல்லவர் சாமி முன்னோரையனம் பேச்சிய தலமாரியம்மனா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் என்னைக்கு அழகு புக்குத்து அத்தான் வரலம் புஞ்சொலக்கி தன்னண்ணாதீனம் தன்னண்ணாதீனம் தன்னண்ணாதீனம் தன்னானே தன்னண்ணாதீனம் தன்னானே தன்னண்ணாதீனம் தன்னண்ணாதீனம் தன்னண்ணாதீனம் தன்னானே அஞ்சாம்படி எடுத்து அழகு பழக உரவரமா பத்திரகாளியம் கருப்பசாமியம் பெத்தவ தேவியம் வல்லவசாமி முன்னோரையனம் பேச்சிய தலமாரியம்மனா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே அலாம் பெண்ணுக்கு அழகு புக்குத்து அத்தான் வரலாம் முஞ்சொலக்கி அலாம் பெண்ணுக்கு அழகு புக்குத்து அத்தான் வரலாம் முஞ்சொலக்கி தன்னண்ணாதீனம் தன்னண்ணாதீனம் தன்ன தன்னண்ணாதீனம் தன்னானே தன்னண்ணாதீனம் தன்னானே தன்னண்ணாதீனம் தன்னண்ணாதீனம் தன்னண்ணாதீனம் தன்னானே கொட்டிய கையும் வலிச்சு போச்சு இங்கே கூடி வளவிகள் விட்டு போச்சு கொட்டிய கையும் வலிச்சு போச்சு இங்கே கூடி வளவிகள் விட்டு போச்சு நித்திர வந்து நிலாவ மறைக்குத உத்தரவு கூடு காளித்தாயே.

0: தன்னே தன்னதினம் தன்னானே தன்னதினம் தன்னதினம் தன்னதினம் தன்னானே கொட்டிய கையும் வலிச்சு போச்சு இங்கே கூடி வளவிகள் விட்டு போச்சு கொட்டிய கையும் வலிச்சு போச்சு இங்கே கூடி வளவிகள் விட்டு போச்சு நித்திர வந்து நிலாவ மறைக்குது உத்தரவு கூடு காளி தாயே நித்திர வந்து நிலாவ மறைக்குது உத்தரவு கூடு மீனாட்சி தாயே தன்னதினம் தன்னதினம் தன்னதினம் தன்னானே தன்னதினம் தன்னானே தன்னதினம் தன்னதினம் தன்னதினம் தன்னானே.
1: இப்போ வந்து அப்படியே மழையெல்லாம் பெய்ய போயதுன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இப்போ வந்து பல்வேறு கோவில் திருவிழாக்கள்லாம் பாடியிருக்கீங்க, திருவிழாவில் வேஷம் அடைஞ்சிருக்கீங்க, பாடியிருக்கீங்க. உங்கள் மனதுக்கு இந்த பாட்டு எனக்கு நிருடலாக இருந்துச்சு, இந்த பாட்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா எந்த பாட்டை சொல்லுவீங்க?
0: எனக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு எல்லாமே வந்து இந்த கரகம் தலையில வச்சு ஆடுவோம் மேடம், கரகம் வந்து தலையில வச்சு ஆடுவோம். அதே மாதிரி இந்த நிறைய பேர் ஆடுவாங்க. அந்த ஆடம் போகும்போது நாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி காளிகரப் சாமி ஆட்டமும் இந்த எல்லாமே சேர்த்து போகும்போது எனக்கு வந்து இன்புறமானதே எங்கள் கலைமகனுக்கு ஒரு பாட்டு படிப்பாங்க, அந்த பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டு போட்டோன்னே எல்லாருக்குமே இன்புரஸ் ஆகுறது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அது என்ன பாட்டுங்கன்னா, அழகந்தான் ஆடலுக்கு தகப்பான்னு சொல்லி அந்த கலைமகனை பற்றி ஒரு பாட்டு,
1: அது ஒரு சினிமா பாட்டு.
0: ஆமாம் மேடம், அது சினிமா பாட்டாக இருந்தாலுமே எங்கள் கலைமகனும் வந்து எல்லா கலையும் அந்த பாட்டுக்கு படித்து எப்படி நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தோம்னா அந்த ஒரு பாட்டு வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் மேடம். அந்த பாட்டு
1: ஒரு லைன் பாடுறீங்களா?
0: ஆடா அழகண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என் கால்கை சலங்கையிட்ட என் காதலுக்கு முதல் வணக்கம், என் கால்களும் ஆடுமையா உமை கட்டளைகள் வெல்லும் அணைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் சபையாரிய பாதமையா இது நிற்காது ஒருபோதும், ஆடால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. இந்த லைன்
1: இதெல்லாம் சினிமா துறையிலே இந்த பாடு வந்து பாடுறாங்க. இப்போ நீங்க திருவிழாக்கள்ல பாடுறீங்களே, இப்போ அடுத்து என்னென்ன திருவிழாக்கள்லாம் பாட போறீங்க?
0: அடுத்து வந்து திருவிழா மேடம், நம்ம ஆரப்பாளையத்தில் வந்து ஒரு கோவிலத்தில் வந்து ஒரு பாட்டு படிக்க போகிறோம். ஆரப்பாளைய கோவிலில் வந்து நம்மளுக்கு திருவிழாக்கு நம்ம டொனேஷன் கொடுத்து கூப்பிட்டு
1: அந்த கோயிலோட வரலாறுலாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு பாடுவீங்களா, இல்லை நீங்கள் இதே மாதிரி பாடின கம்மி பாட்டு மட்டும் காமனாக இருக்குது பாடிடுவீங்க?
0: நம்ம கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலுக்காரங்கிட்ட போய் அவங்க அந்த சாமி வரலாறு வந்து நம்ம எழுதி கொடுத்துருவாங்க மேடம். அந்த எழுதி கொடுத்தது அந்த சாமியை வச்சு நினச்சி அந்த வரலாறை இது பண்ணி நம்ம படிப்போம் மேடம்.
1: அந்த எந்தெந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலை வச்சு பாடுவீங்க. அப்படி உங்களுக்கு நிகழ்ந்த ஒரு தருணம் எது, ஒரு கோயில் வரலாறை வச்சு பாடிய தருணம் எது?
0: கோயில் வரலாறு வச்சு பார்த்தோம்னா நம்ம ஏரியா செல்லூருங்களில் இருக்குது மேடம், செல்லூர் மீனாட்சுரத்தில் முத்துமாரியம்மன் சொல்லி ஒரு பாருங்க. அந்த அம்மா வந்து சுயம்பா வந்து சூழாயத்தலமாக வந்தாங்க, சூழாயத்தில் வந்ததுனால அந்த அம்மா நினச்சி ஒரு நம்ம பாட்டு படிக்கிறேன் மேடம். அம்மா சூழாயுத உருவினிலே சூழாயுத உருவினிலே அந்த மக்களுக்கு காட்சி தந்து, அம்மா மக்களுக்கு காட்சி தந்து மக்களுக்கு காட்சி தந்து எங்களை வாழ வைத்த தெய்வமே வாழ வைத்த தெய்வமே, அம்மா அழகிறனே ஆத்தா அழகிறனே எங்கள் முத்து மாரியம்மானதான் அழகிறனே அழகிறனே தாயே அழகிறனே. இந்த லைன் வரும் மேடம்,
1: இந்த லைன் வரும். இப்போ வந்து நம்ம நேரத்தில் இறுதி நேரத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன், கடைசி நேரம்
0: தான்
1: இருக்குது நம்மளுக்கும். இப்போ நேயர்கள் இப்போ வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ஒரு பாடல் மூலமாக நம்ம நேயர்களை வந்து வாழ்த்தி சொல்லிடலாமா, உங்கள் ப்ரோக்ராம் கேட்ட நேயர்களுக்காக ஒரு பாடல்?
0: அதே தான் படிச்சிடலாம் மேடம், தங்கம் தரதே படிச்சிடலாம் மேடம். அதான் மேடம், ஏன்னா நம்ம வந்து மக்களுக்கும் எல்லாத்துக்கும் திருப்பி ஒரு முறை நம்ம உங்களுக்கு காண்டி அந்த தங்கம் தரணும் தனம் தரணும்னு இந்த மதுரை மீனாட்சியும் நம்ம அழகு மலைய கண்ணனும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிருக்கிறேன். தங்கம் தரணும் தனம் தரணும் தாய் தாராளமாக வரம் தரணும், பொண்ணு தரணும் பொருள் தரணும் உங்களுக்கு பொறுமையாக வரம் தரணும், உங்கள் பட்டி பெருக வைக்கணும் பால்பானை பொங்க வைக்கணும். நேரர்களுக்கு எல்லாருக்கும் அனிமான நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு அன்புடன் விடைபெறுகிறோம்.
1: அதாவது கிராமத்து கும்மி பாட்டு என்னென்னா இருக்குங்கன்னா, நம்ம திருவிழாக்களில் பாடுறதா இருக்கட்டும், மழை வேண்டியாக இருக்கட்டும், அல்லது வேஷம் அடிந்து பாடுற பாடல், இது மாதிரி ரொம்ப பாடல்களை எங்களுக்காக பாடி காட்டினீங்க.
0: ஆமாம்,
1: அதனால் மக்களுக்கும் நேயர்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் கிராமத்து வீதிகளிலும் கோயில் விழாக்களிலும் திருமண வீடுகளிலும் ஒழித்த கும்மி பாட்டு இன்று நம் மண்ணின் பண்பாட்டு நினைவாக தொடர்ந்து பாடிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பாடலாகவும் தாளமாகவும் பல நினைவுகளையும் கடந்து இந்த கலைப்பயணம் இன்னும் பல தலைமுறைக்கு தொடர வேண்டும். கும்மி பாட்டின் இனிமையான நினைவுகளையும் அழகான பாடல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஆர். பாலமுருகன் அவர்களுக்கு எமது நிலையத்தின் சார்பாக நன்றி.
0: ரொம்ப நன்றி மேடம்.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் மற்றும் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு இரட்டையர் டிராப் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரியா வெண்கலப் பதக்கத்தை வென்றார். தங்கம் வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 1 விக்கெட் இழப்பிற்கு 73 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 8 விக்கெட் இழப்பிற்கு 346 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரேகம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஸ்நேகிதியே, ஸ்நேகிதிகள் மட்டுமே பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியா ஸ்நேகிதியே? ஸ்நேகிதிகள் பங்கேற்று பேசலாம், விருப்ப பாடலும் கேட்டு ரசிக்கலாம், ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வரணும்னாலும் சொல்லலாம், இல்ல கவிதைகள் சொல்ல வரணும்னாலும் சொல்லலாம், இல்ல உங்களுடைய திறமையா நீங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படுத்தலாம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில. ஸ்நேகிதிகள் தொடர்பு கொள்ளலாம், 25 30 170 இது அறிமுக ஸ்நேகிதிகளுக்கு. 25 30 171 அனைத்து ஸ்நேகிதிகளும் பேசலாம். 0452 என்கிற முன்னணி வரலாம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகளோடு கோகுலரசி. இப்ப இனிப்பேர் காத்திடக்கூடிய ஸ்நேகிதி சந்திக்கலாம், வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில உங்களுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சி
2: பழங்கை படத்துல மாதம் மனதின் ஓசைகள் இடையில் மௌனங்கள்
1: ஊட்டும்
2: தாயினும் சால பரிந்தினி பாவியை உடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலத்திலா ஆனந்தமாய் தேனினை தொறிந்து புறம் புறம் திரிந்து செல்வமே சிவபெருமானே அவனை தொடர்ந்து சிக்கன பிடித்து இங்கிருந்து

அருமையான நன்றி நன்றி. இணைப்பில் வந்ததற்கு அருமையாக பாட்டும் பாடினீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்ததையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு 12:05.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு 1800 419 1800.

0: 1097.
1: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மதுரையில இருந்து கீர்த்திகா பேசுறேன்.
0: வானொலி ஒளியளவு அதிகமா வச்சிருக்கீங்களோ? அப்படியா, ஒளியளவு கேட்டேன், அதான் சவுண்ட் ரொம்ப வச்சு கேக்குறீங்களா? சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க.
1: கீர்த்திகா.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் கீர்த்திகாவுக்கு? நிச்சயமா அந்த பாடல் கொடுக்கலாம். என்ன சிநேகிதி, சின்ன சிநேகிதா தெரியுது, இன்னைக்கு என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்டா?
1: ஆமா.
0: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: இப்ப
0: உங்களுக்கு லீவா? பட்டாமூச்சி நிகழ்ச்சிகள்ல கூட தொடர்பு கொள்ளலாம், சரிங்களா? சரிமா, நன்றி. இணைப்பில் வந்ததற்கு, உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு, துல்லாத மனம் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டிருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்ததான் இணைப்பில் இணையக்கூடிய ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுடைய திறமையா நீங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க நம்ம சிநேகிதிகளோட? பாசிங்களே கேட்டுவோம்.
1: விண்மணி பூச்சியின் மின்சார வெளிச்சத்தை இரவலாக கேட்டேன், மிகுதியாக பெருகட்டும் பகுதியாக தருகிறேன் என்றது. வண்ணத்து பூச்சியின் வண்ணங்களை இரவலாக கேட்டேன், சிந்தனைகளை சீராக்கிட நிலையான வண்ணம் நிச்சயம் கிடைக்கும் என்றது. வண்டின் ரீங்காரத்தை இரவலாக கேட்டேன், இசைக்கு இசையாதோர் எவரும் உண்டோ இலவசமாகவே கற்றுத்தருகிறேன் என்றது. பொன் வண்டின் அழகை இரவலாக கேட்டேன், எண்ணங்களை அழகாக்கிடு இயல்பாகவே வந்துவிடும் அழகு என்றது. தட்டான் பூச்சியின் இறகுகளை இலவசமாக கேட்டேன், இரவலாக கேட்டேன், மனதை லேசாக்கிடு இறகுகள் தானாகவே முளைத்துவிடும் என்றது. நன்றி மேம்.
0: அருமையா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்மா. உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கிட்டு அனைவருக்கும் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: என்ன
4: பாடல் கேக்கலாமா?
3: பாட்டு
4: பாடல் கேட்டுருவோமா? இதோ பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக நிகழ்ச்சி அனைவருக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: வணக்கம்.
1: நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
2: ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: 12:40 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கூடிய ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: அருப்புக்கோட்டையில இருந்து மகேஸ்வரி.
0: மகேஸ்வரிக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: மகேஸ்வரிக்கு ஆண்டவன் கட்டளையில இருந்து அமைதியான நதி.
0: கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம் மேடம்.
0: உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளோட அனைவருக்காகவும்

0: என்ன
1: பாடல் கேக்கலாம் நிகழ்ச்சியில? நீங்க பாடல் பாடுவீங்களா? கேட்டு மட்டும் ரசிப்பேன்றீங்களா?
0: ஆமா மேடம்.
1: சரிங்க, நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காக உங்களுக்காகவும் நிகழ்ச்சி அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்நேகிதியே. அடுத்த இணைப்பில் காத்திருக்கூடிய ஸ்நேகிதியை சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: வருஷம் பதினாறு
1: கேட்டுருமா? வானொலி ஒலி அளவு அடுத்த தடவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நன்றி.
3: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.

ஸ்நேகிதிகளோட வெறுப்பா பாடல்கள் கேட்டு வச்சுட்டு இருந்தோம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில. இப்ப ஸ்நேகிதி நிகழ்ச்சியை நிறைவடைய கூடிய நேரமும் வந்தாச்சு. பங்கேற்ற பங்கேற்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது வசந்த கானங்கள். காலத்தாழிய காவிய கானங்கள் நம் நெஞ்சை விட்டு நீங்காத ராகங்களை காற்றலைகளில் இசைக்கு கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணியின் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காவிய கானங்களின் வரிசையில் இதோ முதல் பாடல் வருகிறது. நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்தில் இருந்த விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில், பி. சுசீலாவின் குரலில்.

கானங்களை காற்றலைகள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் நேரம் பகல் 1:05.

மனதை விடும் இனிய பாடல்கள் காவிய கானங்களாக கேட்டு ரசிக்கிறோம். ஒரு மணி 8 நிமிடத்தில் இது வசந்த கானங்கள். இதைத் தொடர்ந்து இன்று பகல் 2 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 2:30 பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 3 மணிக்கு செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 3:02 மெல்ல வரும் பாட்டு மனதை விடும் இதமான பாடல்கள் காட்டலைகளில் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 4:02 ஆட்டக்களம். ஆட்டக்களம் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். அதை தொடர்ந்து பண்பலை நாட்டக்களத்தில் உற்சாகமாக பரபரப்பாக சுறுசுறுப்பாக இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறாங்க, காத்துட்டே இருங்க. இன்று மாலை 4:02 கேட்டு ரசிக்கலாம் ஆட்டக்களம். நேரம் 1:09 கேட்டிட்ருக்கோம் வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக வருகிறது கொடிமலர் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், PP ஸ்ரீனிவாசின் குரலில்.

அடுத்த நடிகா காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டுட்டு இருக்கோம். இது வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில தினம் தினம் நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, முகநூல் பக்கத்துல நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற பக்கத்துல வெளியாகும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் நேயர்கள் பற்றிய தகவல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது நேற்று 3 கேள்விகள் கேட்டிருப்பாங்க நம்ம முகநூல் பக்கத்துல மதுரை பண்பலையில. அந்த மதுரை பண்பலை அப்படின்ற பக்கத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி பொது அறிவிக்கல்களுக்கு சரியான பதில் சொன்ன நேயர்களும், மற்ற 2 கேள்விகளுக்கு பதில் சொன்ன நேயர்கள் அனைவரும் யார் யார் எங்கேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்கலாம் இன்று பகல் 1:35 நம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். இப்போ வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில்

0: வாலிபத்தில் காதலிக்கிறது ஜாதகத்தில் வழியும் உண்டு. வாலிபத்தில் காதலிக்கிறது ஜாதகத்தில் வழியும் உண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. நானல்லா நானல்லே நானல்லே நானல்லா.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

பிற்பகல் 1:20 நெஞ்சை விட்டு நீங்காத ராகங்களின் வரிசையில் வசந்த கணங்கள் தரும் அடுத்த பாடல் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதராமத் இசையில் வாலியின் வரிகளில் பி. சுசீலாவின் குரலில்

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: பழி. மதுரை பண்பலை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
2: நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து வசந்த கானங்கள் கேட்கலாம்.

0: उसके अलावा एक हमने हासिल किया ट्रैप शूटिंग के मिक्स टीम इवेंट में। तो इसके साथ ही 10 गोल्ड हो गए हैं अब भारत के हिस्से में, 21 सिल्वर और 28 ब्रॉन्ज के साथ कुल 59 मेडल हैं और भारत है 7वें पायदान पे। कल सुबह की शुरुआत हमने की थी भारत के 12वें स्थान के साथ, शाम होते होते भारत पहुंचा था 10वें पे, आज सुबह 8वें और अब है 7वें स्थान पर भारत। तो हमारा ये सिलसिला अपडेट्स का आपके साथ जारी रहेगा, बने रहिए हमारे साथ। अगला अपडेट लेकर हम फिर से हाजिर होंगे ठीक 3:30 पर। नमस्कार।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 1:36, காலத்தாலியா காவிய கானங்களின் தொகுப்பா கேட்டுட்டு இருக்க வசந்த கானங்கள்ல இப்போ அடுத்ததா என்ன கேட்க போறோம்?
5: அடுத்து நம்மளுடைய மதுரை பண்பலை அப்படின்ற சோசியல் மீடியா பேஜஸ், இப்போ வந்து முகநூல் மட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம்லயுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதனால காமனா வந்து சோசியல் மீடியா பேஜஸ்ல வந்து கமெண்ட்ஸ் டெய்லி வந்துட்டே இருக்கு. 3 கேள்விகள் முன்வைத்துட்டு இருக்கும். நேற்றைய கேள்விகளுக்கு நேர்கள் வந்து ரொம்ப அருமையா பதில்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா இப்ப நேரம் முடிஞ்சிருச்சு, நேத்தோட கேள்விகளுக்கான பதில வந்து இப்போ நாங்க வந்து எஃப்எம்ல சொல்ல போறோம்
2: அப்படின்னு அஜிதா வந்துட்டாங்க சொல்றதுக்காண்டி. இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்றத பாத்திரலாமா?
5: முதல்ல பொது அறிவோடய ஸ்டார்ட் பண்ணிடலாமே.
2: ஆமா, கண்டிப்பா பொது அறிவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஹம்மிங் பேர்ட்.
5: ஹம்மிங் பேர்ட்,
2: ஆமா. அது என்னன்னா உலகத்திலேயே பின்னோக்கி பறக்கக்கூடிய தனித்துவமான பறவை இந்த ஹம்மிங் பேர்ட். இதனுடைய ரெக்கைகள் ரொம்ப வேகமா அசைறதுனால ஒரே இடத்துல பறக்கிற மாதிரி இருக்கும், ஆனா முன்னோக்கி பின்னோக்கியும் பறக்க முடியக்கூடிய ஒரே பறவை ஹம்மிங் பேர்ட்.
5: இல்ல, பின்னோக்கி பறந்தா தலை சுத்தாது நமக்கு. 2 பின்னோக்கி நடந்தாலே தலை சுத்துது.
2: நீங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு
5: கொஞ்ச நேரம் அந்த அதான் சொல்லல, ஏதாவது காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தி பார்த்தா எப்படி பறக்க முடியுமா? நம்மளால 2 பின்னாடி நடக்க சொல்ல முடியாது.
2: கண்டிப்பா முடியாது.
5: உண்மையிலேயே ரொம்ப டேலண்டான பேர்டா இருக்கு.
2: பேர்டு தான் பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி குடிக்கக்கூடியது. உடல் அளவுல ரொம்பவே சின்னது, அதனாலதானோ என்னமோ ரொம்ப ஈஸியா பின்னோக்கி பறந்துருது அப்படின்னு
5: நினைக்கிறேன். அதனால அது தலையெல்லாம்
2: சரி, இதுக்கு சரியான விடை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டலாம். சென்னையிலேருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி மதுரையிலேருந்து ஐஸ்வர்யா மணிநகரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, மதுரை சோ சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி தேன் சிட்டு அப்படின்னு இன்னொரு பதிலும் நம்ம நேயர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹம்மிங் பேர்ட் வேற, தேன்
5: ஹம்மிங் பேர்டுக்கு வந்து தமிழ் பெயர் என்ன அதையும் சொல்லிருங்களேன்.
2: ஆமாம், ஓசனி சிட்டு, அதுதான் ஹம்மிங் பேர்டுடைய தமிழ் பெயர். இப்போது ஹம்மிங் பேர்ட் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றத கேட்டலாம். என் சுமதி யமனேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, அடுத்ததாக ஓகே சிவா மதுரை சந்தைப்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, தேவனூர்லேருந்து ஜோதி லக்ஷ்மி அவங்களும் சொல்லியிருக்காங்க, செல்வராஜ் நாமக்கல்லேருந்து, அதே மாதிரி ரவி ராமேஸ்வரத்துலேருந்து எஸ்பி ரவி ராமேஸ்வரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, கைத்தறி நகர்லேருந்து RS துவாரகன் சொல்லியிருக்காங்க, வெங்கடேஷ் பாபு வீரதுரை அரியலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி உஷா முத்துராமன் மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க, அன்புராணி சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி BS ஜனார்த்தனன் மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹம்மிங் பேர்ட்னு போட்டு ப்ராக்கெட்டில் தேன் சிட்டுன்னு போட்டிருக்காங்க. ஓசனி சிட்டு அப்படின்றது தான் அதனுடைய பெயர். ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தோனிராஜ், அவரும் தேன் சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹம்மிங் பேர்டுன்றது தான் இதுக்கு சரியான விடை. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் வந்து ஹம்மிங் பேர்ட்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் பண்ணைப்புறத்துலேருந்து ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி தேன் சிட்டி சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்காங்க, ஆனால் ஹம்மிங் பேர்டுன்றது தான் சரியான விடை. கே சூரிய நாராயணன் அவரும் ஹம்மிங் பேர்ட், அதாவது மதுரை குமரன் காலனிலேருந்து மணிமாலா மந்தாகினி. இப்படி ஒரு பறவையை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க.
5: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை கேட்டு என்ன பறவைன்றத தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க.
2: நிறைவா நம்புராஜன் சுப்பையா, எஸ் அவரும் வந்து தேன் சிட்டுன்னு சொல்லியிருக்காரு, ஆனா அது தவறான விடை. ஹம்மிங் பேர்ட் அப்படின்றதுதான் சரியான விடை.
5: சரி, அடுத்த கேள்வி வந்து என்கிட்ட தயாரா இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்குதான் நேத்து வந்து அதிகபட்சமான கமெண்ட்களும் வந்திருக்கு. உங்களை ஊக்கப்படுத்தும் ஒரு திரைப்பட பாடல், அதுக்கு நேயர்கள் வந்து நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வசந்த கானங்கள்ல ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
2: ஆமா, கண்டிப்பா காத்துட்டே இருக்கு. தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். வசந்த கானங்கள்ல இப்போ நாம முகநூல் பக்கத்துல கேட்ட கேள்விகளுக்கு நேயர்கள் அழகழகா கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கமெண்ட் தாங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்.
1: அதுக்கான கேள்வி என்னன்னா, உங்களை ஊக்கப்படுத்தும் ஒரு திரைப்பட பாடல்.
0: மோட்டிவேஷன் வந்துட்டாலே நம்ம நேயர்களை கையில பிடிக்க முடியாதுன்றது மாதிரி 47 கமெண்ட் வந்திருக்கு இந்த போஸ்டுக்கு. அதுல வந்து மைக்கேல் பாளையத்துல இருந்து வில்லியம் அவர்கள் வந்து நாடோடி மன்னன் திரைப்படத்துல இருந்து தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாடலை சொல்லியிருக்காரு. மதுரை மணிநகரம் எஸ் ஐஸ்வர்யா அவங்க வந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே ஃப்ரம் ஆட்டோகிராஃப் அந்த படம் சொல்லியிருக்காங்க. மதுரை ஷோ சண்முகசுந்தரம் அவர்கள் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அண்ணாமலை திரைப்படத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. மணிகண்ட நம்பி அதாவது அந்த ஐடியில இருந்து என் எம் சுமதி எமனேஸ்வரத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பூக்களுமே ஆட்டோகிராஃப் தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் அவர்கள் நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர் ஆர் எஸ் துவாரகன் அவர்கள் பலே பாண்டியா திரைப்படத்தில் வரும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. அமராவதி படத்துல இருந்து பூ மலர்ந்தது பூமிக்கு தானே அப்படின்ற பாடலை வந்து தேவனூர் ஜோதிலட்சுமி அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் பெருசா எழுதியிருக்காரு. தாளம்பூ திரைப்படத்துல பாட்டை விட்டா வாசிடுவார் போல. சங்கரலிங்கம் மதுரை பைபாஸ் ரோட்ல இருந்து உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்று இருப்போம் அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் வந்து சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அருணாச்சலம் திரைப்படத்துல இருந்து சொல்லியிருக்காரு. அன்புராணி வந்து எதிர்நீச்சல் திரைப்படத்துல வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யமனேஸ்வரத்துல இருந்து எஸ் ஜி விஜயராகவன் அவர்கள் வந்து ஏழாம் அறிவு திரைப்படத்துல இருந்து இன்னும் என்ன தோழா அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க.
1: நிறைய மோட்டிவேஷனல் சாங்ஸ் வந்துருக்கு இல்லையா,
0: இதெல்லாம் நம்ம குறிப்பிடுத்து வச்சுக்கோம். அடுத்து வந்து மோட்டிவேஷன் ரிலேட்டட் ஏதாவது பேசினா நம்ம வந்து பிளே பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு.

0: ஐடியிலிருந்து ஆராதனை திரைப்படத்துல வரும் இயற்கையை ரசிக்க வைத்த பாடல் இளம் பனித்துளி விழும் நேரம் அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. ஓகே சிவா அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்துல இருந்து சித்திரை சோலைகளை அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. எஸ் பி ரவி யமனேஸ்வரத்திலிருந்து ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துல இருந்து ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. உஷா முத்துராமன் திருநகர்ல இருந்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் ரா ரா ராமையா அப்படின்ற பாடல் பாஷா திரைப்படத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. பி எஸ் ஜனார்தனன் திருநகர்ல இருந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர் சூரிய நாராயணன் வந்து ஒருவன் ஒருவன் முதலாளி முத்து திரைப்படத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து மனதில் உறுதி வேண்டும் படத்துல இருந்து மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. பொன்னியம் மேடு வண்ணை கணேசன் அவர்கள் உன்னையறிந்தால் நீ உன்னையறிந்தால் உலகத்தில் போராடலாம் அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. கும்பகோணம்ல இருந்து குமரன் அவர்கள் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த சுகுமார் வடிவேலு அப்படின்றவங்க ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவங்க வந்து அமர தீபம் படத்துல இருந்து நாணயம் மனுஷனுக்கு அவசியம் அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. தில்லை சீனிவாசன் அவர்கள் ஆதவன் திரைப்படத்துல இருந்து டமக்கு டமக்கு டம்மா அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி வந்து போடா போடா அப்படின்ற பாட்டு அவர் நண்பனுக்காக கேட்பேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. வெங்கடேஷ் பாபு அவர்கள் நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு தியாகம் திரைப்படத்துல சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து அந்தோனிராஜ் வந்து மறுபடியும் திரைப்படத்துல இருந்து எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விலே அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. புஷ்பலதா வந்து உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் வந்து மன்னாதி மன்னன் திரைப்படம் வந்து அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. சிவராமன் அவங்க வந்து ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு பூக்களும் என்ற பாடல் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து வெற்றி நிச்சயம் என்ற பாடல் சொல்லியிருக்காங்க. எஸ் ஆர் ஹரிஹரன் அவர்கள் பழைய படம் ஹரிச்சந்திராலிருந்து இசையாலும் குரலாலும் மனதை விட்டு அகலாத அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வந்து வணக்கம் உலகம் அறியாத புதுமை அப்படின்ற பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மயக்கமா கலக்கமான்ற பாட்டை வந்து வீரதுரை அரியலூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சூரிய நாராயணன் அந்த ஐடியில இருந்து ஸ்ரீதேவி குமரன் அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. வானம் என்ன வானம் தொட்டு விடலாம் பிரியமான தோழி அந்த படத்துல இருந்து சொல்லிருக்காங்க. மதுரை அனுப்பானடி குருபரன் வந்து கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு மந்தபாசம் படத்துல இடம்பெற்ற அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. மாயாண்டி ஞானகுரு அவங்க வந்து உன்னையறிந்தால் நீ உன்னையறிந்தால் அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கே சிவசுப்பிரமணியம் குத்தாலத்திலிருந்து என்னை ஊக்கப்படுத்தும் ஒரு திரைப்பட பாடல் ஆட்டோகிராஃப் படத்தில் வரும் ஒவ்வொரு பூக்களுமே பாடல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் அவர்கள் வந்து உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. வேலாயுதம் அவர்கள் வந்து உன்னால் முடியும் தம்பி படத்தில் வர உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்கள் வரவு எட்டனா செலவு பட்டனா அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவர்கள் வந்து சூரரை போற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது படமா இல்ல அந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டு அந்த ஆகாசம்ன்ற பாட்டை சொல்றாங்களான்றது தெரியல. அடுத்து இன்பா இலக்கியா அவங்க வந்து நெற்றிக்கண் திரைப்படத்துல இதுவும் கடம் கடந்து போகும் அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. வள்ளிநாயகம் கந்தசாமி அவர்கள் மூக்குத்தி பூமேலே அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. சத்தியமூர்த்தி உனக்கும் கீழே உள்ளவர்கள் கொடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையில இருந்து காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க.
1: சரி,
0: 47 நேர்கள் கிட்டத்தட்ட, அதாவது 47 பாடல்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டு ரிப்பீட் ஆயிருந்தாலும் இவ்வளவு பாடல்கள் நிறைய ரசிக்கிறாங்க. அதுவும் நம்ம மதுரை பண்பலையில இந்த பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சனால்தான் இவ்வளவு பாடல் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: ஆட்டோகிராஃப்ல இருந்து பாட்டு அடுத்தடுத்து நேயர்கள் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலையில இருந்து வெற்றி நிச்சயம், அதே மாதிரி உன்னால் முடியும் தம்பி, இந்த பாடல்கள்லாம் ரிப்பீட்டாக
0: கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப நம்ம மதுரை பண்பலையை அவங்க விடாம கேட்டுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். நீங்க விடாம எஃப்எம் கேட்டா மட்டும் பத்தாது, நம்ம மதுரை பண்பலையோட பேஸ்புக் பேஜ ஃபாலோ பண்ணி இந்த போஸ்ட்
1: கேள்விகளுக்கு பதில்
0: சொல்லிருங்க. அப்பதான் இந்த மாதிரி நாங்களும் ஜானகியக்காவும் நானும் வாசிக்கிற மாதிரி வந்து வாசிப்போம். உங்களுக்காக உங்க பேரெல்லாம் வந்து நாங்க எஃப்எம்ல சொல்லுவோம்.
1: ஆமா, உங்களை ஊக்கப்படுத்த பாடல்கள் நேயர்கள் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வசந்த கானங்கள் வந்து எப்பயுமே நேயர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய பாடல்கள்.
0: நேயர்களோட ரொம்ப விருப்பமான ஒரு நிகழ்ச்சி. நீங்க அடுத்து என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கீங்க?
1: கேட்டுருவோம் பாடல்ல அப்படியே நேராவே.
2: பேசுவது கிளியா இல்லை

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். நேரம் 1:53.
1: நேரம் குறைவா இருக்கு, நம்ம சீக்கிரமா வாசிக்கணும்.
0: ஆனா அடுத்த கேள்வியில இரு வரிகள்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு போட்டா நேர்கள் கதை எழுதியிருக்காங்க, கவிதை எழுதியிருக்காங்க. கவிதையை வாசிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன்.
0: கேள்வி என்னன்னா, நட்பை பற்றி இரு வரிகளில் கமெண்ட் செய்யுங்கள். இரு வரி
1: வாசித்துருவோம். மதுரை ஷோ சண்முகசுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நண்பர்கள் கண்ணாடி மாதிரி உண்மையா இருக்கணும், தவறுகளை உண்மையா சுட்டி காட்டணும்னு சொல்லியிருக்காரு. வில்லியம் மைக்கேல் பாளையத்துலன்னு சொல்லியிருக்காரு, சிறகு கிடைத்தவுடன் பறப்பது அல்ல நட்பு, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நட்பு என்பது உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தொடர்பு, என்றுமே உண்மையான அன்பு பாசம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உஷா முத்துராமன் மதுரையிலேருந்து, இறைவன் நமக்கு கொடுத்த வரம் நல்ல நட்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு வந்து, அவங்க ஃப்ரெண்டு பேருன்னு நினைக்கிறேன், ரேணு ரேணு ரேணு ரேணுன்னு எழுதிட்டு இரண்டு வரிகளில் எனக்கு இதை விட என்ன எழுதுன்னு தெரியல.
0: ஃப்ரெண்டு பேரே வந்து பற்றி ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து ஆர் எஸ் துவாரகன் கைத்தறி நகர்லன்னு சொல்லியிருக்காங்க, தாய் தந்தை மனைவி இவங்கள்ட்டையெல்லாம் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நண்பர்கள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து, உயிரை காக்கும் மருந்தை போல இன்ப துன்பங்களில் உடன் நிற்பது தான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீரசுந்தரி திருமூலஸ்தானத்திலிருந்து, கண்ணீரை துடைக்க வார்த்தைகள் தேவையில்லை, கண்ணை பார்த்தே கரம் கோக்கும் உறவே நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்எம் சுமதி யமனேஸ்வரத்துலன்னு சொல்லியிருக்காங்க, சிரித்து சிரித்து அழுதாலும் சரி, துன்பத்தில் அழுதாலும் சரி, கண்ணீரை துடைக்கும் கைகளாக இருக்க வேண்டும் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பி ரவி ராமேஸ்வரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, நட்பு அப்படின்றது பேசாமல் இருந்தாலும் புரிஞ்சுக்கிறது, தொலைவில் இருந்தாலும் தோல் கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்குறள் வந்துச்சு, உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: நீங்க ரெண்டு பேரும் தானே சொன்னீங்க, என்ன சொல்லணும் சொல்லல,
1: கரெக்டா அதே சொல்லிட்டாங்க. பி எஸ் ஜனார்த்தனன் மதுரையில இருந்து, அன்புராணி சொல்லியிருக்காங்க, நன்று, அந்த நட்பு வந்து நல்லா இருக்கும் கடன் கேட்காதவரை, ஆபத்து உதவி நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ் வந்து, நட்பு அது காலத்தால் அழிக்க முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசோக்குமார் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டத்திலன்னு சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நட்பு கற்பு, ஒரு மனிதனுக்கு

கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து சொல்லியிருக்காங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய எழுதியிருக்காங்க, நம்மளுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால அடுத்து நேர் போயிடலாம். ராதாகிருஷ்ணன் பண்ணைப்புறம் பண்ணைப்புறத்துலன்னு சொல்லியிருக்காங்க, நட்பு மேகமல்ல களைவதற்கு, அது அன்னையின் அரவணைப்பு அப்படின்னு சொல்லிட்டுதான். ஆமாம். அதே மாதிரி மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் வந்து, நட்பு என்பது நாம் தேடி பிடித்த சொந்தம், நம் கண்ணீரை துடைக்கும் உண்மையான பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானகுரு மாயாண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நட்பு உண்மையானதாக இருந்தால் இந்நேரமாவது சிந்திக்க தோன்றும் மற்றும் தூண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சூரி விஜயராகவன், தூரம் எவ்வளோ இருந்தாலும் மனசில் நெருக்கமாக இருக்கிறது தான் அழகான நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிவசுப்பிரமணியம் குத்தாலத்துலேருந்து, நட்பு நாணயத்தின் இரு பக்கம் போன்றது, நட்பு ஆபத்துக்கு உதவுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருபரன் என்ன சொல்லியிருக்காங்க, பலனை எதிர்பாராமல் பழகுவது, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு அனுப்பாண்டடியிலேருந்து குருபரன் சொல்லிட்டாங்க. வீரபாண்டியன் வந்து, ஓவிய ஏடுகளின் இரு பக்கமும் கைகோர்த்திருக்கும் இரு நிழலில் வண்ணம் சூட்டும் நம் விழிகள் அப்படின்னு கவிதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து, எதையும்

0: உதவுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருபரன் என்ன சொல்லியிருக்காங்க, பலனை எதிர்பாராமல் பழகுவது, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு அனுப்பாநடியிலேருந்து குருபரன் சொல்லிட்டாங்க. வீரபாண்டியன் வந்து, ஓவிய ஏடுகளின் இரு பக்கமும் கைகோர்த்திருக்கும் இரு நிழலில் வண்ணம் சூட்டும் நம் விழிகள் அப்படின்னு கவிதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து, எதையும் எதிர்பார்த்து வர்றது நட்பு இல்லைங்க, எதையும் எதிர்பார்க்காமல் வர்றது தான் சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் சென்னையிலேருந்து, தவறுகளை மன்னிக்கிறது உறவு, தவறுகளை மறந்து நமக்கு துணை நிற்பது நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராமானுஜம் வந்து, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு திருக்குறள் வந்துருச்சு. அடுத்து பதில் சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காரு, சிவபுரியிலேருந்து, நட்பு இயல்பாகவும் விசுவாசமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோவிலேருந்து, நட்பு அன்பின் படைப்பு, நட்பு பண்பின் பிறப்பு, நட்பு உதவியின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, சிவராமன் வந்து தோரிமாலேருந்து, நல்லவர்களின் நட்பு நாடே போற்றும், குளஞ்சியப்பன் வந்து, மாதா பிதா குரு நட்பு தெய்வம், பூச்சரம் சொல்லியிருக்காங்க, நல்ல நட்பு கிடைத்து விட்டால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பூச்சரம் வெள்ளைச்சாமி சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், நம் மனதிற்கு ஆறுதலும் பொய்யில்லாத அன்பை வழங்குவதும் நட்பு. நிறைவா சத்தியமூர்த்தி காமராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டு கண்ணாடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப அழகா, அதாவது நிறைவான கமெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப அழகான கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நாளைய கேள்விகள், அதாவது இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகள், இதற்கான விடைகளும் விடை அளித்தவர்களின் பெயரும் நாளைக்கு நிகழ்ச்சியில நாங்க சொல்லுவோம் அப்படின்றது. முதல்ல பொது அறிவு கேள்வியா நாம என்ன முன்வைத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் முதல் பெண் குடியரசு தலைவர் யார் அப்படின்னு ஆன்சர் இப்ப நாங்க சொல்லிருவோம். ஆனா நாளைக்கு என்ன நீங்க நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கும் போது என்னதான்ப்பா பதில் அப்படின்னு தெரிஞ்சா, உடனே கையை எடுங்க, போனை எடுங்க,
0: ஆரம்பிக்கலாம்,
1: கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமா, நாளைக்கு பகல் ஒரு மணி வரைக்கும் டைம் இருக்கு.
1: ஆமா, ஆல்ரெடி ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே. அடுத்த கேள்வி, பழம்பெரும் நடிகைகளில் உங்களுக்கு பிடித்த நடிகை யார், அந்த நடிகை யாருப்பா அப்படின்றத நாங்களும் கேட்க காத்துட்டே இருக்கோம். என்னங்க அடுத்த வந்து கேள்விக்கு சொன்னா, வந்து பதிவுல வந்து பட்டிமன்றம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குடும்ப பட்ஜெட் போடுவதில் சிறந்தவர் கணவனா மனைவியா அப்படின்ற கேள்விதான் வந்து யாரு அப்படின்றத வந்து கமெண்ட்ல. நாளைக்கு நிகழ்ச்சி வந்து சும்மா பயங்கரமா இருக்க போகுது
0: அப்படின்னு ஒரு மணி நேரம் பத்தாதுன்னு
1: நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இந்த இதுக்கு தான் நானும் அதிகமான கமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு நிகழ்ச்சியை உங்க எல்லாரோடய சேர்ந்து நாங்களும் கேட்போம் அப்படின்றத கன்ஃபார்மா சொல்றேன். இந்த கேள்வியோட விடையை தெரிஞ்சுக்கிறதுக்காக, நேர்கள் என்னென்ன மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஸோ இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் அளிக்கணும் அப்படின்னா, மதுரை பண்பலை அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதில் இருப்போம். நீங்க போய் இந்த போஸ்ட் கரெக்டா இருக்கும் அது எங்கன்னு தேடி எடுத்து கீழே கமெண்ட்ல அழகா உங்களோட பதில் என்ன, கூடவே உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்னன்னு சேர்த்து கமெண்ட் பண்ணிருங்க. நாளைக்கு 1:30 நம்ம வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜேஸ் வந்து இந்த கேள்வியை சொல்லி, இந்த கேள்விக்கு நீங்க என்ன கியூட்டா அப்படி பதில் சொல்லிருக்கீங்க அப்படின்றதையும் வாசிப்பாங்க.
0: சரி, இதுவரை வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வது ஜானகி மற்றும்
1: அஜிதா. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 2 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

பிற்பகல் 2:30 ஆகிட்டு இருக்கு. நீங்க டியூன் பண்ணிருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசைக்கு மொழி தேவை இல்லைங்க, ரசிக்க தெரிஞ்சா போதும். ரசனையை தூண்டி மொழிகளை கடந்த கீதங்களை காதலிக்கும் இசையின் நேசகர்களுக்காக மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒலிக்க வருகிறது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில முதலா தமிழ் பாடல் கேட்டலாம், சர்தார் படத்துல இருந்து.

दुपट्टा वाले।

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு தெலுங்கு திரைப்படத்துல இருந்தாங்க பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். கீதா கோவிந்தம்ன்ற படத்துல இருந்து சின்மயி பாடியிருக்காங்க, இது பாடல் கேட்டுவாங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பழமொழி பாடல்களின் இசை விருந்தாக கேட்டு இருக்கோம் பன்மொழி பாடல்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம ஒரு ஹிந்தி மொழி பாடல் தாங்க கேட்க போறோம். எந்த படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேர்ஷான்ற படத்துல இருந்து இதோ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

3.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இப்போ பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சி வருது அப்படின்றத குட்டியா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? 3-2 மெலடி பாடல்களின் தொகுப்பாக வளம் வர காத்துட்டே இருக்கு மெல்ல வரும் பாட்டு. அதனைத் தொடர்ந்து 4-2 நேர்களோட நம்ம ஆர்ஜேஸ் எல்லாம் சூப்பரா வைப் பண்ணி விளையாடுற நிகழ்ச்சியாக ஆட்டக்கலம் நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொண்டு விளையாடணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய எண்கள்ல. அதனைத் தொடர்ந்து 5-2 மாலை தென்றல் நிகழ்ச்சியில இளம் தென்றலாக சூப்பர் சூப்பர் பாடல்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இப்போ பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில நிறைவான பாடலா கேட்கலாம். 2 ஸ்டேட்ஸ் படத்துல இருந்து

0: கிறிஸ்து பாடலுடன் இன்றைய நிறைவு பெறுகிறது. இன்றைய பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி அடுத்ததா உங்களை ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில சந்திக்க வரேன். அதற்கு முன்னாடி கேட்டலாம், இப்போ 2:55 வானிலை இருக்கு. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய
1: நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும் தருமபுரி மாவட்டம் ஒக்கினேக்கல், பெரியப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் பிஞ்சூர், பாலியப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போட் கிளப் 6 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர் AWS ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, வேலூர் மாவட்டம் பொன்னையணை, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், ஊத்தங்கரை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சென்னை, நீலகிரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி வரை இயல்பிற்கு அதிகரித்து காணப்பட்டது.

மற்ற இடங்களில் தஞ்சாவூர், தர்மபுரி, கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.4 டிகிரி செல்சியஸ் பாளையங்கோட்டையில்

0: 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சென்னை, நீலகிரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி வரை இயல்பிற்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் தஞ்சாவூர், தருமபுரி, கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், தருமபுரி, கரூர் பரமத்தியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று, இடி, மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கிய 6ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 3ஆம் தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் காற்று, இடி, மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 6ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தொடர்வது பிற்பகல் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் தாவேகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவு

தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 10.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பகல் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்கவிருப்பது மெல்ல வரும் பாட்டு. அமைதியான மதிய வேளையில் மனதிற்கு நிமித்தம் ராகங்களை காட்டலைகளில் இசைக்க வருகிறது மெல்ல வரும் பாட்டு. இன்றைய மெல்ல வரும் பாட்டு தரும் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக லாடம் திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிச்சரணின் குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மனதேவரிடம் இனிமையான பாடல்கள், மனதிற்கு இதம் தரும் பாடல்கள், அமைதியான மதிய வேலையை கேட்டுட்டு இருக்கோம். காற்றலைகளை இசைப்பது மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது, பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து.

அமைதியான மதிய வேளையில் இனிமையான பாடல்களை காற்றலைகளில் இசைக்கு கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இன்னிசை சரளாய் இசைக்கிறது மெல்ல வரும் பாட்டு. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல்

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இனிசை சேனலாய் இசை தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. நேரம் 3:27.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இன்னும் 32-34 நம்ம விளையாட போறோம் ஆட்டக்களம். உற்சாகமான, சுறுசுறுப்பான, பரபரப்பான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறாங்க, பங்கேற்கணுங்க, பதில் சொல்லணும் அப்படின்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், 4:02 நம்ம ஆட்டக்களம் தொடங்க போகுது. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய பங்களிப்பை சிறப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில பங்கேற்க அறிமுக நேயர்கள் 25, 30, 170 வாங்க. மற்ற அனைத்து நேயர்களும் 25, 30, 171 வரலாம். 0-4-5-2 அப்படின்ற மாதிரி முன்னெடுப்போடு இன்று மாலை 4-2 நம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உற்சாகமான, சுறுசுறுப்பான, பரபரப்பான ஆட்டக்களம் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு உங்களுக்காக.
4: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள், நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: அமைதியான மதிய வேளையில் மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கும் மெல்ல வரும் பாட்டு தரும் அடுத்த பாடல் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை காற்றலைகளை இசைத்துக் கொண்டிருக்கிறது. மெல்ல வரும் பாட்டு வரும் அடுத்த பாடல். துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், பாம்பே ஜெயஸ்ரீ இவங்களுடைய குரல்ல.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இசை சாரலா இசை ராகங்களை காற்றலைகளில் இசைத்து கொண்டிருக்கிறது. மெல்ல வரும் பாட்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கும். இந்த வேளையில் அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

மனதுக்கு இனிமை தரும் பாடல்களை மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே. தொடர்வது ஆட்டக்கலம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 1,32,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை வழித்தட 3ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 25 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது.

மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 55 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம், உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. எல்லாரும் எப்பப்பா ஆட்டக்கலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது.
4: திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
5: வணக்கம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்க இருக்கீங்க தடாலடியான, அதிரடியான, ஜாலியான, ஃபன்னான ஆட்டக்கலை.
3: இன்னைக்கு நிகழ்ச்சியில்
4: வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெகிரினா, சார்ஜாவா, அபிதாபியா?
3: எல்லா ஸ்டேட்டையும் சுத்தி பார்த்து எல்லா ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தம்பி வந்திருக்காப்ல. இன்னைக்கு உங்க கூட விளையாட காத்துட்டு இருக்கிறது சூரிய பிரகதீஷ் மற்றும்
5: அஜிதா.
3: நிலையத்தில் அழைப்புகள் ஒருங்கிணைப்புக்காக வந்திருக்காங்க ஜானகி அவங்க. ஸோ அவங்க தான் அவங்க கையில் இருங்க, யார் பேச போகிறீங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க யார் எங்களுக்கு லிங்க் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நாங்கள் பேச முடியும். அதனால் எல்லாரும் வந்து அப்படியே சொல்லிடுங்க, ஜானகி எங்களுக்கு எப்படியாவது லைன் கொடுத்துருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இப்போ
6: நிகழ்ச்சி கேட்டமா?
3: யார் சொன்னா? யாரோ தப்பா சொல்லிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிலையத்துல வந்து இன்னைக்கு சூப்பரா விளையாட காத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட
5: போறோம்? இன்னைக்கு வந்துட்டு பாடலாம் வாங்க அப்படின்னு ஒரு கேம். அதாவது நீங்க கேமோட ரூல்ஸ் சொல்லிடுறீங்களா?
3: ரூல்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க, நார்மல் பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பாட்டே வித்தியாச வித்தியாசமான தலைப்புகள் விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து முதல்ல உங்களுக்கான ஒரு பாடல் வரி கொடுத்துருவோம். அந்த வரி முடிகிற எழுத்துல இருந்து நீங்க பாடணும். இதுதான் சிம்பிளான விதிமுறை. இப்போ முதல் நேயர் வந்து ஒரு எழுத்தில் முடிப்பாங்க, அதை அடுத்த நேயர் ஃபாலோ பண்ணி பாடணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நிகழ்ச்சி 4:59 வரைக்கும் அப்படியே நம்ம மதுரை எஃப்எம் மட்டும்தான் டியூன் பண்ணி கேட்க போகிறீங்க. அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டும் போகக்கூடாது. விளையாட அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடலாமா?
5: 25:30 மற்றும் 25:30 4-5-2 என்ற மதுரையின் முன்னணிப்போடு அழைக்கலாம். நேர்களே வந்துகிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவது வந்திருக்கிற நேர் யார்?
3: பாட வந்து
7: வணக்கம்
3: வணக்கம். யார் எங்கிட்டு பேசுறீங்க?
7: புதுக்கடை மாவட்டம் பொன்னமராசா கீழமுடியில இருந்து அசோக்குமார் மேடம். மூவர் நலமா இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கும். விளையாட ரெடியா இருக்கீங்களா? முதல் நேயர்
7: கொடுங்க, பாடல் பாடுறேன், முயற்சி பண்றேன்.
3: உங்களுக்கான பாடல் வந்து அழகிய லைலா, அது இவளது ஸ்டைலா. லால பாடுங்க. ஆமா, லாலா லீலி.
5: நீங்க எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். லால வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். அந்த வரிசையில
7: லா வரிசையில
5: நிறைய பாட்டு இருக்கு.

0: உங்களுக்கான நேரம் குறைவா இருக்கு, அடுத்த நேரத்துக்கு வழி விடுறீங்களா பாடிடுறீங்களா?
1: நீங்க
0: முடிக்கிற எழுத்துலதான் அடுத்த நேயர் பாடணும். எந்த எழுத்துல முடிக்கிறீங்க? தீல முடிக்கிறீங்க.
2: உங்க
3: பேரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: கருப்பம்பளம் தெற்கில இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
3: எல்லாரும் சூப்பரா இருக்கும். தாவரிசையில பாடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா?
0: இவர் என்ன பண்றாரு? கேக்குறாரு, எதிரொலி எல்லாம் கேட்க வேணாம், நீங்க பாடிட்டே இருங்க, நேரம் குறைவா இருக்கு, அடுத்த நேரம்.
3: சரி ஓகே, அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். அடுத்த நேர் வந்துட்டு யார் எங்க இருந்து வந்திருக்காங்க?
0: அவங்க வந்து மாவரிசையில பாடணும். தாளாட்டுதே வானம் அப்படின்னு மாறிருக்காங்க இல்லையா. வந்திருக்க நேர் யார் எங்க இருந்து பேசுறீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மயில்ராஜ்.
0: மயில்ராஜ் எங்க இருந்து பேசுறீங்க? சொக்கனிக நகர். மாவரிசையில பாடுங்க.
3: கொஞ்சம் வானிலை இருந்து தள்ளி வந்துருங்க, இல்லனா அளவு ஒளி அளவை குறைச்சிருங்க, அப்பதான் வந்துட்டு பேசுறது தெளிவா கேக்கும். இல்லனா வந்துட்டு
4: மச்சான் பேரு மதுரை பாரு எதிர
5: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: கேக்குது, பாடுறத தவிர மித்த எல்லாமே சத்தமா
3: கேக்குது. சரி ஓகேங்கய்யா,
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
3: ரால வந்து முடிச்சிருக்காங்க.
0: ஆமா, அடுத்து வர நேர் வந்து ரான்ற வரிசையில பாடும். இணைப்புல ரான்ற வரிசையில பாட காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
6: கொண்டேம்பட்டி முத்துராஜ்பா.
3: சரி,
0: ரான்ற எழுத்துல பாடலாமா?
6: என்ன எழுதுப்பா?
0: ரா ரா
6: ரா ரா ரா ரா ராமையா. எட்டுக்குள்ள உலக இருக்கு ராமையா.
3: சூப்பர், அவ்வளவுதானா? யாழ முடிச்சுக்கிறீங்களா?
6: என்ன சார்?
3: யாழ முடிச்சிருக்கீங்க சரியா?
0: ஒரு பாடலுக்கு ரெண்டு பாடலே பாடிட்டாரு. இப்ப அடுத்து வரப்போற நேர் வந்து காக்கா கிக்கி அப்படின்ற வரிசையில பாடணும். அதாவது ஒரு நேர் வந்து ஒரு பாடல் பாடுனா போதும்.
3: பரவாயில்ல, நம்ம நேர்களால நாலஞ்சு பாட்டு கூட பாட முடியும்.
0: அவங்க பாட சொன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு நேர் ஃபுல்லாவே பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம எஃப்எம்ல எல்லா பாட்டு கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா. இணைப்பில் என்னை காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: புவனா பேசுறேன் சார்.
0: புவனா எங்க இருந்து பேசுறீங்க?
7: பரமக்குடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கான எழுத்து என்ன எழுத்து? காவரிசை.
3: கரெக்டா சொல்லிட்டீங்க. காவரிசையில பாடுங்க பாப்போம்.
7: காதல் கடிதம் தீட்டது மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வாழாமையில் தீர்ந்திடும் சந்திரனும் அஞ்சல் காரந்தான் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உண்மை தேர்ந்திடும்.
0: சேர்ந்திடும், அதாவது எல்லா நேர்களுமே எதிரொலியோட வரீங்க. நல்லா அருமையாவே பாடிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
8: ஒரு குருபாத்தாயா
0: அழைகிறாங்க.
3: அதோட ஒரு அன்பான வேண்டுகோள் சொல்லிடலாமா? நேர்கள் வந்துட்டு எல்லாருமே வானொலி அளவை குறைச்சிருங்க, அப்படின்னா வானொலி இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்க அப்படின்னா.
0: நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும், நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்க பாடுறது ஊருக்கே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரை சந்திப்பதற்கு முன்னால் கேட்டு விடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அதனை தொடர்ந்து ஒரு பாடல்.

நேரமலை 4:16 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: 8 300 37 27.
1: உடனடி தீர்வுக்கான நலன் மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச்சை இளநகர் மதுரை.

0: தொடர்புக்கு 8 300 37 27 57.
1: வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: பாடுறது தயாரா இருக்கீங்களா? இணைப்புல இருக்கீங்க?
2: உங்க
3: இணைப்பு நீங்க எஃப்எம் ஆஃப் பண்ணிட்டு இங்க நாங்க பேசுறத கேட்டீங்கன்னா கரெக்டா கேக்கும். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: பாடலாம் வாங்கத விளையாண்டு பாடுறதுக்கு நிறைய பேர் தயாரா இருப்பீங்க. வந்திருக்கிற அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: முருகன் ஐயா, உங்களுக்கான எழுத்து யா. யா யா இ. ஆமா
1: யா, நாங்களும் அதான் யா
4: தான் சொல்றோம் ஐயா. எனக்கு வாலிங் நீங்க பேசுற கம்மியா கேக்குது எனக்கு.
3: கரெக்ட்டா நாங்க மைக் சூப்பரா வச்சிருக்கோம், அருமையான மைக் இருக்கு. நீங்க வந்து உங்க வால்யூம் கேளு கூட்ட வச்சு கேளுங்க.
4: இப்போ வார்த்தை சொல்லுங்க.
3: உங்களுக்கான எழுத்து யா. யா
4: அப்ப
3: நீங்க வந்து தூ தாத்தா தித்தி வரிசையில உங்களுக்கு அடுத்து வரவங்க உங்களுக்கு போட்டி போட்டு பாடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, சரி, அடுத்து வர நேயர் பாடுறாங்களா இல்லையான்னு கேட்டலாமா? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து தாத்தா தித்தி வரிசையில பாட வந்திருக்க நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க?
5: நான் வணக்கம் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சக்தி பேசுறேன் சார்.
1: சரிங்கம்மா, பாட தயாரா இருக்கீங்களா? தா வரிசையில
5: எந்த வரிசை சார்?
1: தா தா வரிசையில நீங்க எந்த எழுத்த வேணா எடுத்து பாடலாம். தாத்தா தித்தி தூ தூ தே தே தை.
5: ஓஹோ, அப்படியா?
1: ஆமா,
5: கூட பாடலாமா?
1: எப்படி வேணா பாடலாம்.
5: துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் இதயத்தில் நுழைந்து விட்டாய்.
1: ஆஹா, சூப்பர், அருமையா பாடிட்டீங்க.
3: அடுத்த வரி என்ன?
1: கொஞ்சம் குறைச்சுக்கங்க, இல்லனா கொஞ்சம் தள்ளி கூட வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்.
3: இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் என்ன? இணைப்புல இருக்கீங்க.
1: நேரம் 4:20. இது ஆகாஷவாணி மதுரை 3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
3: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் திண்டுக்கல் மாவட்டம் ராமநாதபுரம் இருந்து பேசுறேன்.
3: எப்படி இருக்கீங்க? உற்சாகமா வந்திருக்கீங்க, பாட தயாரா இருக்கீங்களா?
6: ஆமாங்க.
3: சொல்லுங்க, உங்களுக்கான எழுத்து வந்து யா யா இ அப்படின்ற வரிசையில பாடணும்.
6: சொல்றதே எனக்கு புரிய.
3: யா யா யா இருக்குல்ல, யா.
6: யாருக்காக பாடலாமா?
3: பாடுங்க.
6: வசந்த மாளிகை காதல் ஓவியம் இந்த மாளிகை யாருக்காக?
3: யாருக்காக?
1: அதை கேக்குறேன்,
7: போட்டு பேப்பர்
3: யாருக்காக ஓடிட்டாருங்க?
1: ஓடலங்க, பாடிட்டாருங்க.
3: பாடிட்டாரு, இப்ப அடுத்த நேருக்கு டஃபா செட் பண்ணிட்டு போயிருக்காரு. காவரிசையில பாடணும். அடுத்து வர நேயர் தயாரா இருக்க நேயர், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: மதுரையில இருந்து ஆலங்குளத்துல இருந்து கற்பகம் பேசுறேன்.
3: கற்பகம், உங்களுக்கான எழுத்து கா. கா கா கி கி கு கு கே கே, எந்த எழுத்துல வேணா பாடலாம் நீங்க.
8: நீ நான் கலங்குவதே துளி துளியா.

0: அடுத்து வர நேயர் வந்து நானா நீ நீ அப்படின்ற வரிசையில பாடணும். அடுத்த இணைப்பில் காத்திருக்க நேயர் பாட வந்திருக்கிறது யாருங்க? ராஜசேகர் ஐயா, உங்களுக்கான ஒரு வேண்டுகோள், உங்களோட எஃப்எம் வால்யூமை குறைச்சு வச்சுக்கோங்க.
1: சரிங்க மேடம்.
0: உங்களுக்கான எழுத்து நானா நீ நீன்ற வரிசையில பாடணும்.
1: சரிங்க மேடம்.
0: சரிங்க சரிங்க சொல்லக்கூடாது, பாடுங்க.
1: யாரோ தானா மெல்ல மெல்ல அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாட்டு எதுல முடிக்கிறீங்க நீங்க? எழுத்து கொடுத்தாதான் அடுத்த நேயர் பாட வைக்க
1: முடியும்.
0: சரி, அடுத்து லாலா யாரு பாட வராங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம்,
3: இணைப்பில் இருக்கீங்க? யாரைங்க பேசுறீங்க?
2: மாமதுரை நேயர், முத்துப்பட்டி பாலமுருகன் பேசுறேன்.
3: அருமை. ஓகே பாலமுருகன் ஐயா, பாட தயாரா இருக்கீங்களா?
2: நல்லது கண்ணே, கனவு கழிந்தது நன்றி உனக்கு.
3: வாவ், சூப்பர்.
2: உறவில் இருந்தது அன்பு உனக்கு, எனது மடியில் வா சீதா.
0: வணக்கம், இருக்கீங்க? பேசலாம்.
4: அஜிதா மேடம், சூரிய பிரகதீஷ் சார், ஜானகி மேடம், எல்லோருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
3: பேர மனப்பாடம் வந்திருக்காங்க நினைக்கிறேன். சரி ஓகே, சூப்பர்.
4: அதனாலதான்
3: சொன்னப்பே தெரிஞ்சிருச்சு முதல்ல இருந்தே கேட்டிருக்கீங்கன்ட்டு. ஓகே, தயாரா இருக்கீங்களா?
4: தாளை சொன்னீங்க,
0: அதாவது ஜானகி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவங்களோட தொழில்நுட்ப உதவியாலேயே சொல்லிட்டாங்க.
3: சரி ஓகே,
4: தேங்க்யூ மேடம். அஜிதா மேடம், ஜானகி மேடம்,
0: உங்களுக்கான எழுத்து தா.
4: பத்தி செல்லும் முத்து கண் சீரித்து பள்ளி தாளாட்டும் அன்னை தந்த அணைப்பு, விளையாட்டு பிள்ளை தந்த சிரிப்பு, அவ்வளவுதான் மேடம்.
3: என்ன
5: பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடுனை நான் பாட வைத்தேனே.
3: நாங்க தான் உங்களை பாட வச்சோம்.
5: பாட்டும் நானே, பாவமும் நானே,
0: நானே ஏல முடிச்சிருக்கீங்க. இப்ப அடுத்த வர நேயர் ஏல பாடுறாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணைய காத்திருக்கும். அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
3: வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? பேசலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? நேரம் 4:26 கேட்டுருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அட்டக்கடம் இணைப்பில் இணையம் நேயர் வணக்கம்.
3: யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, பாட தயாரா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும் நிலையத்தில். உங்களுக்கான எழுத்து வந்து தான்ற எழுத்துல பாடுங்க.
5: நந்தனியாக நான் வந்த போது உன்னை எறிந்தாளே, மூமுகமாறு இன்னும் அறியாமல் மயங்குவதென்ன, முகம் தெரியாமல் கலங்குவதென்ன.
0: ஆஹா, அருமையா பாடுனீங்க. இப்ப அடுத்ததா வந்து 4:35 வந்து நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். அதற்கு முன்னாடி கேட்டு விடலாம் ஒரு பாடல், அதனை தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

நேரம் மாலை 4:29 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: பாரிஜாத பூவை அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன்.
1: ஒரே வெக்க வெக்கமா வருதே அப்படின்ற மாதிரி இருக்கு. இணைப்புல நேர் வந்துட்டாங்க, யார் எங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: நேரம் 4:37. இது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம்
3: எஃப்எம். மாலை வணக்கம்.
2: ஆகா, இடையிலேயே ஒரு நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
3: கொஞ்சம்
1: சத்தமா பேசலாமே.
3: நல்லா
1: இருக்கு, சத்தமா தான் கேக்குது. கொஞ்சம் நான் என்ன சொல்றேன், குதூகலமா பேசுங்க. அப்படி சொல்றேன், உங்களுக்கான எழுத்து
3: என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை.
1: சூப்பர், அருமையான பாடல், அருமையான தத்துவ பாடல் பாடிருக்கீங்க. இப்ப அடுத்த நேயருக்கு லான்ற எழுத்து
2: போயிருக்கீங்க. சூப்பர்,
1: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வருக. வணக்கம்.
2: வருக. வணக்கம்.
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் இருவருக்கும். மாலை அனைவருக்கும் மாலை வணக்கம். காரைக்குள்ளது சாமிநாதன்.
1: சாமிநாதன் ஐயா, உங்களுக்கான எழுத்து லா.
2: லா வரிசையில படுங்க.
1: லகரம்.
4: லா லா லீலி.
2: ஆமாங்கய்யா.
3: லில்லி மலருக்கு கொண்டாட்டம் செஞ்சில் பார்க்கையிலே.
2: சூப்பர்.
1: என்ன பாடுறாங்க?
5: கோவில் கலவு தெப்ப குளம் மதுரை பண்பல இருப்பது சின்ன சொக்கி குளம். எல்லா நிகழ்ச்சியும் கலக்கி கொண்டிருப்பது ஆட்டகலம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
5: மதுரை செல்லூர் குமரன் பேசுறேமா.
1: குமரன் ஐயா, உங்களுக்கு வந்திருக்க எழுத்து வந்து ஏ.
2: ஏ.
5: ஏயா?
1: ஆமா.
5: ஏ ஏன் என்று அந்த பாட்டு படிச்சாங்க.
1: அந்த பாட்டு பாடிட்டாங்க.
2: நீங்க வந்து இன்னொரு பாட்டு
1: வேற பாட்டு பாடுங்க.
5: ஏன் பிறந்தாயோ நீயும் ஒரு பிள்ளை என்று ஏன் பிறந்தாயோ. சோகப்படுதான் அது.
2: பரவாயில்ல, அழகா பாடிட்டீங்க. இங்க வந்து ஒருத்தவங்க என்னையவே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பாடின பாட்டுக்காக. சரி, ஓகே.
1: நல்ல அருமையான பாடல், அதுக்காக உங்களை பார்த்து நல்ல பாடல் இல்லையா அப்படின்றத
2: என்னைய உத்து உத்து பாக்க வேண்டிய அவசியம் என்ன?
6: மூத்த முடிச்சோட ஒரு செட்டப் போடதான் வந்திருக்கா.
2: ஆமாங்க.
1: ஆமா, அப்படிதான். அதனால அடுத்து வர நேயர் வந்து பாட வேண்டிய எழுத்து ஓன்னு சொல்லிட்டு வர நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: பத்மாவதி அம்மா, ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களோட வானொலியோட ஒலி அளவை குறைச்சுக்கோங்க.
2: நீங்க பாடுற ராகம் அங்க வர
1: அங்க வர கேக்குது.
2: ஆகா, சரி, ஓகே. உங்களுக்கான எழுத்து
7: மானே மானே மானே உன்னை தானே கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே ஆசை நெஞ்சே நான் போதை கொண்டேன் தன்னாலே சொக்கி போனேன் நானே நானே
2: நானே.
1: ஆஹா, என்னங்க நான்
6: சரியாக விழவில்லை, மீண்டும் ஒரு முறை சொல்.
1: அதெல்லாம் அழகா விழுந்துருச்சு. கரெக்டா வார்த்தையை சொன்ன எடுத்து பாடியிருக்காங்க. அதாவது நான் தெரியாதனமா அந்த ஏன்ற வார்த்தையை கொடுத்துட்டேன். சுத்தி சுத்தி எல்லாருமே இப்ப ஏன்ற வார்த்தையில தான் முடிச்சிருக்காங்க. இப்ப அடுத்து வர
6: போறேன்.
1: இணைப்பில் ஏன்ற எழுத்துல பாட காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
8: துணைக்கு வருபவர் எல்லோரும் துணிச்சலானவர் என்பதை விட தூய உள்ளம் படைத்தவரா இருந்தால் அனைவருக்கும் நல்லது என்ற வரிகளோடு மதுரை மாவட்டம் திருமலை மட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர்.
2: சூப்பருங்கய்யா, உங்களோட கருத்து நல்லா இருந்துச்சு. பாடலை தயாரா இருக்கீங்களா? ஏ வரிசையில பாடணும். ஏ ஏ ஏ வரிசையில பாடணும். இந்த பாட்டு,
1: இந்த பாட்டு ஆல்ரெடி பாடிட்டாங்களே. அப்ப நீங்க நிகழ்ச்சியை இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
9: அந்த வெள்ளி
6: என்ன கடல் யாரு?
1: நீங்களும் ஏன்ற வார்த்தையில தான் முடிச்சிருக்கீங்களா?
2: பாடுதே
1: என்ன வார்த்தை, என்ன எழுத்துல முடிச்சிருக்கீங்க?
2: பாடுதே அப்படின்ற மாதிரி தே வரிசையில வந்து
1: தாத்தா தீத்தி. அப்ப அடுத்த நேருக்கு குடுத்திருக்கீங்க அப்படிதானே?
2: ஆமாங்க.
1: அப்படின்னு சொல்லிட்டு இப்ப

0: பத்தி வரிசையில் பாட யார் காத்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: தா வரிசையில் பாடுறதுக்கு தயாராக இருக்கிற நேயர், இணைப்பில் இருக்கீங்க,
0: கேட்டுட்டு இருக்கோம். ஆட்டக்களத்தில் வாங்க, பாடலாம் பாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பாட வந்துட்டே
1: இருக்கும்.
0: ஆமா, இணைப்பில் இனியும் நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க வந்து பேசுறீங்க?
2: மேடத்துகளுக்கு சாருக்கு வணக்கம் சொல்லுமாறு காதட்டர் வந்து பஞ்சவனம் பேசுறேன்.
1: எவ்வளவு கரெக்டா, மேடத்துகளுக்கும் சாருக்கும் சொல்றாங்க. சரி ஓகே,
3: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும்.
0: இல்ல, இன்னைக்கு பேச்சு பாட்டா இருக்க போகுது. அதனால உங்களுக்கு தாத்தா தீத்தி வரிசை தான் வந்திருக்கு, பாடிருங்க. ஆமா, தாத்தா தீத்தி எந்த எழுத்துல வேணா தொடங்குற மாதிரி பாடிருங்க.
2: தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை.
1: சூப்பர்.
2: எனக்கு ஒரு தாய் இருக்கின்றா, எங்கும் என்னை பார்க்கின்றா.
0: அடுத்த நேர் பாடவும் காத்துட்டு இருக்காங்க, அவங்களை அப்படியே கொஞ்சம் காத்து இருக்க வச்சுட்டு ஒரு சிறிய விளம்பரம் கேட்டுட்டு வந்துடலாமா? நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்கலம் ராமேஸ்வரம் FM 100.9.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

புள்ளி கதவ தொற நாம் போட்டேன் வெங்கல புள்ளிய சங்கிலி முங்கிலி கதவ தொற நாம் போட்டேன் வெங்கல புள்ளிய.

0: போட்ட சோனு பப்படு.
1: உங்களுக்கான
2: எழுத்து வந்து
1: விரிசல் உண்டா நம்ம மனதின் ஏண்டா
2: எழுத்துல முடிச்சு ஒரு டஃபான எழுத்தா
3: ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம
2: அந்த நேர் வந்திருக்காங்க
1: சொல்லுங்க.
2: ஈஸ்வரி சொல்லுங்க, உங்களுக்கான எழுத்து வந்து டா வரிசை.
1: டாவா?
0: ம், ஆமாங்க.
1: டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாடு பொம்மா பிள்ளை பில்லாடா.
0: சூப்பர்.
1: ஓ மேடம்,
0: டாவே திரும்ப
2: கொடுத்தா, டாவே திருப்பி கொடுத்தா, அதாவது ஏன்னா ஏ ஆரம்பிச்சு விட்டோம், ஏயா வந்துச்சு, இப்ப டா ஆரம்பிச்சு விட்டாங்க, டாவா வரப்போது.
3: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எளிதிய மடல், மெல்ல மொழி வரும் அழகனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்.
0: இந்த பாட்டே வந்து ஏதாவது நேர்
2: லல்லல்லல்லல்லான்றது நம்ம போட்ட கட்ல வந்தது, ஆனா நேர் பாட வேண்டிய எழுத்து டா அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் நீ காத்திருக்கும். அடுத்த நேயர் யார் எங்க பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: ஏற்கனவே
0: ஒருத்தவங்க வந்து டால இது பாடிட்டாங்க, வேற ஏதாவது பாட்டு பாட முடியுமா? டால
2: உங்களுக்கு வந்த எழுத்து டா. சரி, அடுத்த நேயர் வந்து இந்த எழுத்துல பாட முயற்சி பண்றாங்களான்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் நேயர், நேரம் 4:52 நிமிடத்தில். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கிறது யாரு?
5: ஜில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து
0: தயாரா?

0: டாடா டாடா.
1: டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பார்த்து சங்கடி சொன்னானே. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பார்த்து சங்கடி சொன்னானே. பிறப்பு என்பது
2: பாத்தீங்க போச்சு, திரும்பவும் கிளறா சொல்ல
3: வந்தது. மீச வச்சு மறுவு வச்சு தறிக்கி டவுன் போட்டு
1: பேக்கிறோம். இறப்பு என்பது சம்பவம், இறப்பு என்பது சரித்திரம்.
4: ஆஹா, அருமையா சொல்லி. அதாவது அண்டர்ரேட்டட் சாங்ஸ் ஒரு காலத்துல இதெல்லாம் வந்து நம்ம பண்பலையிலே போட்டு போட்டு நிறைய நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள்லாம் வெளியாங்க. இந்த பாடல கேட்டிருக்கீங்களா சூர்யா? சொல்லுங்க.
2: நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஏன் கேட்டதுல
4: இல்ல, நீங்க சொல்லவே தெரியுது நீங்க கேட்டதுல கேட்டிருக்கீங்க. சரி, நீங்க சரி, இது டென்ஷன் ஆறீங்க கேட்டீங்க நம்புறேன்.
2: சரி ஓகே, அடுத்த நேருக்கு மாவரிசையில பாடலும் வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து?
5: எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
4: அழைப்பு ஒருங்கிணைச்சு விட்டனால அவங்களுக்கு நன்றி சொல்றீங்க,
5: அப்படிதானே?
4: சரி, அப்ப யாரு பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
5: காமராஜபுரத்துல இருந்து.
4: காமராஜபுரத்துல இருந்து உங்களுக்கான எழுத்து என்ன?
2: மாவரிசையில பாடுறதுக்கு தயாராக்கீங்களா?
4: ஒரு புது மாதம் பிறக்க போகிறது. நீங்க சொல்லுங்க, மாலை என்ன பாட்டு பாட போறீங்க?
5: மல்லிகையே மல்லிகையே தூராகப்பா,
4: நீ சேர்த்து
2: கோ
4: காவரிசையில முடிச்சிருக்கீங்க. சரி, அடுத்த நேயருக்கு காண்ற எழுத்து கொடுத்துருக்கீங்க. அடுத்து வர நேயர் காண்ற எழுத்துல பாடுறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம், நான் புதுக்கோட மாவட்டம் கோணாபுரத்துல இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
4: பழனியாய் அம்மா, உங்களுக்கான எழுத்து கா.
6: காணாவா?

0: கண்ணிலே
1: போதும் போதும் போதும்,
0: கண்ணிலமானே காவியமோ ஓவியமோ கண்ணிலமானே.
1: அருமையா
2: பேசினவங்க குரலும் பாடினவங்க குரலும் வேற வேற மாதிரி மிமிக்ரி பண்ணல.
1: ஏதாவது டேப் போட்டு விட்டீங்களா பக்கத்துல?
2: மிமிக்ரி போட்ட மாதிரி உடனே வாய்ஸ் மாறிடுச்சு.
1: ஆமா, அழகு அருமையா பாடுனாங்க அப்படின்னு சொல்லி. அதான் இறங்க போதும் அப்படின்னு சூரியபிரன்ஸ், இல்ல இல்ல வேணா அருமையா இருக்கு அவங்க பாடட்டும் அப்படின்ட்டாரு. இப்ப அடுத்து வர நேயர் வந்து நான்ற எழுத்துரு மானே அப்படி முடிச்சிருக்காங்க இல்லையா.
2: நான்ற வரிசையில வந்து
1: பாடணும்
2: வந்திருக்கிற நேயர் யாரு?
1: வணக்கம், யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: பேசுறேன்.
2: எங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்களுக்கான எழுத்து வந்து
3: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு.
2: திடீர்னு உங்க வாய்ஸ்
1: காணாம
2: போட்டு வருது. சரி, ஓகே, நன்றி சொல்ல உனக்கு அப்படின்ற பாடல் தான் வந்துட்டு பாடிருந்தீங்க.
1: திருப்பி நாளைதான் முடிச்சிருக்கான். அடுத்த நேயர் வந்து நான்ற வரிசையில என்ன பாட்டு பாட போறாங்க? ஏன்னா வந்து இப்போ நேயர் யாரு வராங்கன்றதோட அவங்க என்ன பாட்டு பாட போறாங்கன்ற ஆர்வம் தான் எனக்கு மிகுதியாக இருக்கு. நேயர் என்ன பாட்டு பாடுறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் அனைவருக்கும்.
1: புஷ்பலதா அம்மா, உங்களுக்கான எழுத்து
4: நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கு, உன்னை என் அருகே கொண்டு வந்ததற்கு. நான் நன்றி சொல்ல சொல்ல நானும் வந்து வந்து மெல்ல வந்ததென்ன.
2: என்ன நாளே திரும்ப முடிச்சிருக்கீங்களே, எல்லாரும் ஒரே எழுத்தையே கொண்டு
1: போறீங்க. அடுத்து டா வந்துச்சு, அடுத்து நா வந்திருக்கு. அடுத்த நேயர் யாரு? நிறைவான நேயரா வந்து என்ன பாட்டு பாட போறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: எழுத்து வந்து
4: நல்ல நல்ல நீளம் பார்த்து அப்படிங்கிற பாடல்.

0: நிலம் பார்த்து தாண்ட எழுத்துல முடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்து இந்த விளையாட்டு எப்போ வருதோ அப்போ அடுத்து வரப்போகிற நேயர் வந்து தாண்ட எழுத்துல பாடணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டெய்லி ஆட்டக்களை கேட்கணும். என்னைக்கு இந்த பாடலாம் வாங்க அப்படின்ற விளையாட்டு வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து அறிவிப்பாளர்களே மறந்தாலும் நீங்கள் ஞாபகப்படுத்தணும். தாண்ட எழுத்துல நாங்கள் போன தடவை முடித்தோம், நாங்கள் இன்னைக்கு தாண்ட எழுத்துல தான் ஆரம்பிப்போம்.
1: அப்போ இது ரொம்ப புதுசாக இருக்கு,
2: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி
0: விட மாட்டோம். உங்களை வச்சு நம்ம பண்பலை வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வழங்க நம்மளும் காத்துட்டே இருக்கோம். சோ இந்த நிகழ்ச்சி எப்ப வந்தாலும் சரி, நேயர்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும், நாங்களே மறந்தாலும் நீங்க சொல்லணும், நாங்க தாண்ட எழுத்துலதான் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
3: ஏன்னா ஒண்ணு பண்றேன், கொஞ்சம் பஜ்ஜியும் கெட்டி சட்னியும் பார்சல் பண்ணி தர்றேன், அப்படியே
0: எஸ்கேப் ஆகிற டைமும் வந்தாச்சு. நேரம் 4:58 நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாண்டோம்?
1: பாடலாம் வாங்க, நிறைய பேர் வந்தாங்க, சூப்பரா பாடினாங்க இல்லையா?
0: ஆமா, நிறைய புது புது பாடல்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு.
1: டிங்கி டிங்காவளே அப்படின்னு ஒருத்தவங்க எல்லாம் எடுத்து
0: உங்களுக்கு தெரியாத பாட்டுனால கரெக்டா ஞாபகம் பாத்தீங்களா, நான் பேச சொன்னேன் இல்லையா?

0: அஜியும் கெட்டி சட்னியும் பார்சல் பண்ணி தர்றேன், அப்படியே எஸ்கேப் ஆகுவோம்.
1: அப்படியே எஸ்கேப் ஆகிற டைமும் வந்தாச்சு. நேரம் 4:58 நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாண்டோம்?
2: பாடலாம் வாங்க, நிறைய பேர் வந்தாங்க, சூப்பரா பாடினாங்க இல்லையா?
1: ஆமா, நிறைய புது புது பாடல்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னு
2: டிங்கி டிங்காலே ஒருத்தவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம்.
1: உங்களுக்கு தெரியாத பாட்டுனால கரெக்டா ஞாபகம் பாத்தீங்களா, நான் பேசுனேன் இல்லையா? அதனால சூப்பர் சூப்பர் பாடல்களும் இன்னைக்கு நம்ம வந்து நேயர்கள் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மகிழ்ச்சியான இதோட இன்றைய நிகழ்ச்சியை நன்றி கூறி நிறைவு செய்வது அஜிதா,
2: சூரிய பிரகதீஷ்.
1: நிகழ்ச்சிக்கு அழைப்புகள், ஒருங்கிணைப்பு வந்து ஜானகி இன்னைக்கு சூப்பரா பண்ணி, அதுவும் இல்லாம வடிவேலு டயலாக்ஸ் தான் வேற போட்டு அம்மலி தும்மலி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவி என் காஜா மைதீன் மற்றும் எம் ஜெய்சங்கர் ஆகியோர். நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்க வரோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி நேர்களே,
2: பை பை.

பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோயில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 37 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:03. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இதமான மாலை வேளையில் இனிமையான பாடல்களாக வரிசையாக வளம் வர இருக்கு நம்ம மாலை தின்றல் நிகழ்ச்சியில். மாலை தின்றல் நிகழ்ச்சி நித்தமும் அழகான பாடல்களாக வரிசையாக வளம் வர கொடுத்துக்கிட்டே இருக்கு நேயர்களுக்காக. இன்னைக்கு வர இருக்கிற முதல் பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், வைரமுத்து வரிகளில் பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹரிஷ் குரலில். பாடல் இதோ காட்டளிகளில் நேயர்களுக்காக.

நிறமலை 5:09, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல் தரும் இனிமையான காணங்கள். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அழகான பாடல்களாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மங்கும் வாழையில் சூரியன் அப்படியே அழகாக மேற்கு நோக்கி சரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இந்த வேளையில் பாடல் கேட்குறது ரொம்ப இதமான ஒரு விஷயம். அந்த மாதிரியான பாடல்களாக நித்தம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வர அடுத்த பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வாலி வரிகளில் பாடல் இதோ காட்டலைகளில்.

நேரம் மாலை 5:15. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை நேரங்களில் பாடல் கேட்கறது ஒரு சூப்பரான விஷயம். அந்த மாதிரியான அனுபவத்தை எல்லா நேரங்களுக்கும் கொடுக்கறதுக்காகவே ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன். மாலை தென்றல். மாலை தென்றல் தர அடுத்த பாடல் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து, மணி சர்மா இசையில், வைரமுத்து வரிகளில், உன்னி மேனான் குரலில். பாடல் இதோ தேனிசையாய் வருகிறது காற்றில்.

நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல் தரும் இனிய கானங்கள். அழகான பாடல்களாக அருமையாக வந்துகிட்டே இருக்கு நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்ததாக வர இருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் ஆர் ரவிசங்கர் வரிகளில் ஹரிகரன் குரலில் பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்குது நேர்களுக்காக.

இந்த மாலை நேரத்தில் சூப்பரான பாடல்களாக வரிசையாக வளம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம மாலை தின்ற நிகழ்ச்சியில் இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக வளம் வர இருக்கிற பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரலில் இது வந்துகிட்டே இருக்க ஒரு பாடல் நேர்களுக்காகவே.

நிறமலை 5:42, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல் தரும் தேனிசை. அடுத்ததாக எந்த படத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசை திரைப்படத்திலிருந்து தெய்வா இசையில் வாலி வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அருணோதயம் அவங்களோட குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

இனிய கணங்களாக ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்கள் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மாலை தென்றல் நிகழ்ச்சி அருமையான அழகான பாடல்களாக வரிசையாக தந்துக்கிட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக ஒழிக்க இருக்கிற பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து, ஏஆர் ரகுமான் இசையில், வைரமுத்து வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். இதோ வந்துகிட்டே இருக்கு, நேர்கள் எல்லாரும் கேட்டு ரசிக்க.

மாலை 5:53 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிமையான கணங்களா, அழகான பாடல்களா வரிசையாக வளம் வந்துகிட்டு இருக்கு நம்ம ஆகாஷ்வாணி மதுரையில். மாலை தென்றல் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் என்ன படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ரட்சகன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில், சுஜாதா மோகன் திரைப்பட குரலில் பாடல் இதோ காட்டளைகளில் வந்துகிட்டே இருக்கு. நேர்கள் கேட்டு ரசிக்க இதோ.

கேட்டு ரசித்தோம் மாலை தென்றல். தொடர்வது மாலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 186,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 48 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 393 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகின் மாவட்ட திட்ட மேலாளர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள செய்தி. ஆட்சியரகம் மற்றும் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பாக தீவிர தகவல் கல்வி தொடர்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் 3.0 2026 முன்னிட்டு மாவட்ட அளவில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் HIV

விழிப்புணர்வு ரெட் ரன் மாரத்தான் 2026 வருகிற 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 7 மணி அளவில் ரேஸ் கோர்ஸ் மதுரை MGR விளையாட்டு திடலில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியினை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் உடற்திறன் தகுதியுள்ள மற்றும் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆண் பெண் என இரு பிரிவுகளாக பரிசு தொகை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பரிசாக தலா ரூபாய் 10,000ம், இரண்டாம் பரிசாக தலா ரூபாய் 7,000ம், மூன்றாம் பரிசாக தலா ரூபாய் 5,000ம், ஆறுதல் பரிசாக 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு தலா ரூபாய் 1,000ம் வழங்கப்படும் எனவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த இனிமையான மாலை வேளையில் மங்களம் சேர்க்க ஒலிக்க வருகிறது விளக்கேற்றும் வேளை. முதல் பாடலாக பி. சுசீலா பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:16 கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க உமாராமணன். இதோ பாடல்.

0: கேட்டரசு பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் நிகழ்ச்சிகளோடு.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: Yeah, Akashvani, that's lit.

0: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்கலாம். இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக நிகழ்ச்சியாக 6:35 கேட்கலாம். அந்திப்பூக்கள் இரவு 7 மணிக்கு பாட்டை இதுகிட்ட நிகழ்ச்சியில புத்தம் புது திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சனாகும். 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். 8:30 அச்சாணி. இன்றைய நிகழ்ச்சியில் இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கருவிகளை உருவாக்கும் தொழில் முனைவோர் எம் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம். இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் PMEGP திட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் சுக்காங்கல்லுப்பட்டி வெங்கடேஷ் அவர்கள். 9:00 நேயர்களின் மடல் பேசும் நேரமாக காற்றில் விரியும் கடிதமலர்கள் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:20 பட்டுச்சிறகு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அக்காஷ்வாணிகா.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஏழு நிமிஷம் ஆகிட்டு இருந்த நேரத்தில் நிறைய பேர் வேலை முடிச்சு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சுன்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டே இருப்பீங்க. லீவ்ல இருக்க குட்டி சுட்டிஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்க அம்மா அப்பாவா இருக்கட்டும், நீங்க டியூன் பண்ணிருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்க போற நிகழ்ச்சி அந்திப்பூக்கள். இன்னைக்கு அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில சூப்பர் சூப்பரான பாடல் தொகுப்புடன் நான் அஜிதா. முதல் பாடலாக ஜேம்ஸ் வசந்தனோட மியூசிக்ல பென்னி தயாள் பாடியிருக்காங்க. சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து இதோ பாடலை கேட்டுடுவாங்க.

கேட்டுட்ருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அந்தி பொங்கல் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்டு என்ஜாய் பண்ண பாட்டை பாட பாடியிருக்காங்க ஷிரின் ஷஹானா. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் பாடல் வந்துட்டே இருக்கு. இது என்ன மாயம் படத்துலேருந்து

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அந்தி பூக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் முகத்துல ஒரு குட்டி ஸ்மைலோட பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்படி நீங்க என்ஜாய் பண்றதுக்காகவே பாடல் வந்துட்டே இருக்கு. ஆண்டவன் கட்டளை படத்துல இருந்து பென்னி தயாளோட குரல்ல.

குவார்ட்டர்லி ஹாலிடேஸை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கிட்ஸுக்காக தாங்க இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும், லீவ் முடியும் அப்படின்னு காத்துட்டே இருப்பீங்க. லீவ்ல போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டே இருக்க டைம்ல உங்களுக்காகவே வந்து நமது எஃப்எம் ரெயின்போல வந்து ஒரு சூப்பரான நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கேன். என்னன்னா, தினமும் நைட்டு 8:05 பட்டாம்பூச்சிகள் எக்ஸ்க்ளூசிவா உங்களை மாதிரி குட்டி குட்டி பாப்பாஸ்க்காக தான் அந்த நிகழ்ச்சி வளம் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு 8:05 உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நீங்க பாடலாம், கதை சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது வேணும் எஃப்எம்ல நான் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கேட்கலாம். சரி, கேட்கறதுக்கு நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, உங்க மம்மி டாடி கிட்ட இருந்து போனை வாங்குங்க. போனை வாங்கி அதுல 0452 அப்படின்றது மதுரையோட கோடு. அந்த கோடு போட்டுட்டு 25 30 170 அல்லது 25 30 171 இந்த ரெண்டு நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாம். ரெண்டு நம்பருக்கு முன்னாடியே 0452 அப்படின்ற மதுரையோட கோடை யூஸ் பண்ணி ஃபோன் பண்ணீங்கன்னா, இங்கே நான் ஃபோனை எடுப்பேன், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுப்பேன், நீங்க வந்து என்கிட்ட பாட்டு பாடி காமிக்கலாம், ரைம் சொல்லலாம், கதை சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த 25 minutes நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ண போறோம். இந்த குவார்ட்டர்லி ஹாலிடேஸோட டைம்னு சரியாம நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணாம இருக்கணும்னா ஏன் வெயிட் பண்றீங்க? 8:05 மறக்காம உங்க மம்மி டாடி போனை வாங்குங்க, கால் பண்ணுங்க. இப்போ அந்திப்பூக்கள்ல நிறைவான பாட்டா ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. யார் இசையமைச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. என்ன படத்துல இருந்து கேட்க போறோம்னா, 36 வயது நிலை அப்படின்ற படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். நான் சொன்ன மாதிரி 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில குட்டி சுட்டிஸா உங்களை சந்திக்கிறதுக்காக நான் வந்துட்டே இருக்கேன். இப்போதைக்கு ஒரு குட்டி பாய் சொல்லிட்டு விடைபெறுவது அஜிதா. நன்றி நேர்களே.

நேரம் 7 மணி, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு, புத்தம்புது பாடல்களா, ஹிட்டான பாடல்களா, சூப்பரான பாடல்களா, டக்கரான பாடல்களா வந்துகிட்டே இருக்க போகுது நம்ம நிகழ்ச்சியில. இது பாட்டு இது ஹிட்டு. ஃபர்ஸ்ட் பாடலாக வர இருக்கு வாத்தி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்க ஒரு பாடல், இந்த காற்றலைகளில் நேர்களோட மனசுக்கே.

நேயர்களை கேட்டீங்களா, ரசிச்சிங்களா? இதாங்க பாட்டு, இது ஹிட்டு, சூப்பராக இருந்திருக்கும் பாடல்கள். அடுத்ததாக வர இருக்கிற பாடல்கள்லாம் செம்மையாக இருக்க போகுது. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் லபர் பந்து திரைப்படத்திலிருந்து, இது வந்துகிட்டு இருக்கு. நேயர்களுக்காக கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க.

நேரெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக வளம் வர இருக்கிற ஹிட்டான சூப்பரான கொஞ்சம் புதுசான பாடல்கள் என்னென்ன அப்படின்றத வரிசையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்க ஒழிக்க இருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படத்திலிருந்து இதோ காட்டலைகளில் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு பாடல்.

நேரம் 7:13 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து, இதோ காட்டலைகள்

நேரம் 7:18. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டா படிச்சுட்டு இருக்கிற நம்ம வானொலியில அடுத்ததா வர இருக்கிற பாடல் இதோ வாழை திரைப்படத்திலிருந்து.

ரொம்பவே அழகான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம அடுத்ததாக கேட்க போகிற பாடல் என்னென்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது பொட்டலமொட்டாய் நேர்களுக்காக.

நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு ஹிட்டான பாடல்கள் வரிசை அவலம் வந்துகிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் வீர தீர சூரன் திரைப்படத்திலிருந்து. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேரம் 7:38, 20 நொடிகள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் மீண்டும் இணைறீங்க பாட்டு இது ஹிட்ல. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கிற அடுத்த பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து, இது வந்துகிட்டே இருக்கு நேர்களோட மனசுக்காக.

சூப்பரான பாடல்கள் வச்சுக்கிட்டு இருக்கு. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கிறதுக்காக அடுத்ததாக வர இருக்கிற பாடல் டிராகன் திரைப்படத்திலிருந்து இதோ.

நேரம் 7:47, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு தர சூப்பரான பாடல்கள், அருமையான பாடல்களாக வரிசையாக வளம் வந்துகிட்டு இருக்கு, ஹிட்டான பாடல்களாக செம்மையாக வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் தங்கலான் திரைப்படத்திலிருந்து இது.

நேரம் 7:50. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தர பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வர இருக்கிற பாடல் விடுதலை திரைப்படத்துலேருந்து, இது வந்துட்டே இருக்கேன்.

நேர்கள் கேட்டுருச்சிங்க பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியோட நிறைவான காலமாக வருது. ஜோக்கர் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் இது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 90.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதுதொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரிகள் கட்சி மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக, மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று கோரியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி

ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நிறை இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: அழகான
2: தமிழ் பேர் தெரியுமா உங்க பேரு?
1: ஜாலியா தான் போதா அப்ப ஸ்கூல் போனா வருத்தப்பட்டுட்டே போவீங்களா மண்டே?
2: பாடல் வருகிறது.
3: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன

0: 윤정수 남창희
1: சூப்பர் வைபான சாங் கேட்டு ரசிச்ச நேரம் 8:12. அடுத்ததான் ஒருத்தவங்க பேசுறதுக்காக ரொம்ப நேரமா லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாமா?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஷாரிக் பேகம்.
1: ஷாரிக் பேகம், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 8th standard.
1: சரி, நம்ம நிறைய பேச போறோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லிடுறீங்களா?
2: இன்னும்
1: போலயா? இன்னும்
2: பாடலில்

0: என்ன
1: கிளாஸ் படிக்கிறீங்க? எப்படி போயிட்டு இருக்கு லீவ் எல்லாம்?
0: இருக்கீங்களா?
1: கண்டிப்பா வாங்கிருவீங்க. இதே மாதிரி அடுத்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட்லயும் வாங்கணும். ஓகேவா?
0: Thank you madam.
1: நன்றி நன்றி. என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்காக?
0: வலிமையில இருந்து நாங்க வேற மாதிரி அந்த பாட்டு.
1: நீங்க உண்மையிலேயே வேற மாதிரி தான். இதோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட கேட்டு என்ஜாய் பண்றதுக்காகவே பாட்டு வந்துட்டே இருக்கு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: கேட்டுருக்கீங்க பட்டாம்பூச்சிகள் இணைப்புல இணையும் அடுத்த குட்டி பாப்பா யார் எங்கேருந்து பேசுறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சுதீக்ஷா.
0: சுதீக்ஷா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: தங்கச்சி மடம்.
0: தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 50A.
0: 50A. சொல்லுங்க, எனக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு? சரி, கொடுத்துடலாம். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்ப லீவ் விட்டுருக்காங்கல்ல ஸ்கூலு. ஜாலியா இருக்கா? அப்ப மண்டே ஸ்கூலுக்கும் இதே ஜாலியோட போவீங்களா? அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ப மிஸ் பண்ணலையா லீவ்ல நீங்க? இல்லையா? இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்களே.
1: ஆமா.
0: மிஸ் பண்றீங்களா மிஸ் பண்ணலையா?
1: பண்ணியாச்சு.
0: பண்ணியாச்சா? அப்ப இப்ப மிஸ் பண்ணல நீங்க, அப்படிதானே? உங்களே கன்ஃபியூஸ் பண்றேனா? சரி, பாட்டு கேப்போமா இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து?

0: சிம்பிள் சென்டென்ஸ். தி ஆக்டிவிட்டி சுறுசுறுப்பாக டிசைட் நவ். இப்பவே முடிவெடு. சி இஸ் ரைட் சைட், வலது புறம் பார். தாட்ஸ், சிந்தனைகள். சொல்வதை தெளிந்து சொல், செய்வதை துணிந்து செய். மகாபாரதியார். அப்ரிவேஷன். TTC transport certificate. ID adding the EO education office.
1: சரி, அழகா சொல்றீங்க. இப்போ பாட்டு கேட்கணும் இல்லையா, நம்மளுக்கு நேரம் வேற குறைவா இருக்கு. நீங்க டெய்லி நம்மளுக்கு பட்டாம்பூச்சிகள் 8:05 போகுது தெரியுமா, நீங்க டெய்லி கால் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட்
0: பழமையே லுக்ஸிபோர் லுக்ஸிபோர் இஸ் ஆன் தி எமல் காலர் ஹாஸ் ஹியர்ஸ்.
1: சரி, ஒரே ஒரு விஷயம் இங்க கேளுங்க, இங்க கேளுங்க சுதீக்ஷா. பட்டாம்பூச்சிகள் கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? ஓகே, இப்ப வந்ததுக்கு தேங்க்ஸ். சரியா, ஓகேவா? பாட்டு கேப்போமா நம்ம? ஓகே, தேங்க்யூ. இதோ உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. ஜிங்க ஜிங்க ஜிங்க ஜிங்க ஜிங்க.

0: முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து குட்டி சிட்டிஸ்க்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வது அஜிதா. நன்றி நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கருவிகளை உருவாக்கும் தொழில் முனைவோர் எம் பாஸ்கரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
3: உழைக்கும் கரங்கள், உழைக்கும் கரங்கள் உலகை உயர்த்தும். உண்மையின் வேர்கள் தொழிலில் பிறக்கும். வியர்வை துளிகள் வெற்றியின் விதைகள். விடியலை நோக்கி செல்லும் பாதைகள். ஆமாங்க, ஒரு தொழில்துறை தான் வந்து ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அடித்தளம். அப்படின்னா அது கண்டிப்பா தொழில்துறையா தான் இருக்க முடியும். ஏன்னா எந்தெந்த நாட்டுலாம் தொழில்துறை முன்னேறி இருக்கோ அந்த நாட்டுலாம் வல்லரசா இருக்கிறாங்க. அந்த வகையில இன்றைய நமது அச்சாணி நிகழ்ச்சியில தொழில்துறையில் சாதித்து கொண்டிருக்கும் ஒரு தொழில் முனைவோர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, என்ன தொழில் செய்யறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: சார் ரொம்ப சந்தோஷம் எங்க நிலையத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த அனுபவங்களை எங்க நேயர்களுக்கு சொல்ல போறீங்க சார். நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கர். பிஆர் இண்டஸ்ட்ரி சொல்லி ஒரு கம்பெனி 34 வருஷமா எங்ககிட்ட இருக்கோம். கஸ்டமர் வந்து ஹைடெக் அராய், டிவிஎஸ் குரூப் எல்லாத்துக்கும் பண்றோம் சார். பாண்டிச்சேரி, மதுரை, உத்தரகாண்ட் பண்றோம் சார்.
3: என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ், உற்பத்தி பொருட்கள்லாம் தயாரிக்கிறீங்க?
4: நட்டு போல்ட் அடிக்கிற டூல்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் சார். நாங்கள் பண்ற டூல்ஸ் வந்து அவங்க மிஷினில் மாட்டிட்டு ப்ராடக்ட் எடுப்பாங்க சார்.
3: அதாவது நட்டு போல்ட உருவாக்கக்கூடிய டூல்ஸ் ரெடி பண்ணுவீங்க? நல்லதுங்க சார். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க கம்பெனியை?
4: 92 ஆரம்பிச்சோம் சார். 34 வருஷம் ஆச்சு. நான் ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு 2-3 கம்பெனி எவ்வளோ எக்ஸ்பீரியன் இருந்தது. எக்ஸ்பீரியன் முடிச்சுட்டு எஸ்எஸ்ஐ யூனிட் ஒர்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து இங்கே கம்பெனி ஆரம்பிச்சோம். கம்பெனி ஆரம்பிக்கும் போது 50,000 இன்ஸ்டியூட் பண்ணி தான் கம்பெனி ஆரம்பிச்சோம்.
3: 50,000 ரூபா?
4: ஆமாம். ரெண்டு பேர், நானும் பார்ட்னர்ஸ் வந்து ஆரம்பிச்சோம்.
3: நீங்கள் அடிப்படையில் என்ன படிச்சிருக்கீங்க?
4: 10th படிச்சிருக்கேன் சார். சின்ன சின்ன கம்பெனிக்கு 3 கம்பெனி போனோம். அங்கே 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு இந்த எஸ்எஸ்ஐ யூனிட்டுக்கு ட்ரைனிங் போனோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிட்டு, 6 மாதம் ட்ரைனிங் கோர்ஸ் அது.
3: முதல் 1992 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதா சொல்றீங்க, எங்க ஏரியால ஸ்டார்ட் பண்ணீங்க?
4: ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஜெயந்திபுரம், இப்போ வந்து புதூர்ல இருக்கு சார்.
3: நம்மளுடைய ப்ராடக்ட் சொல்லக்கூடிய என்ன விதமான மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
4: நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம் சார். பஞ்சஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து சர்வீஸ் ஒர்க் பண்ணுறோம் சார். பஞ்சுனா வந்து நட்டு போல்ட் அடிக்கிற வேண்டிய மிஷினுக்கு நாங்கள் பண்ணுற டூல்ஸ் மாட்டி அதில் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க சார்.
3: அதாவது உங்கள் டூல்ஸ் மூலமாக நட்டு போல்ட்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா?
4: ஆமாம்.
3: சரி, பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு?
4: இப்போ நீங்கள் நல்லா போயிட்டு இருக்கு. இது நல்லா போகும். ரேட்டு வந்து 10 வருஷம் முடி என்ன ரேட்டு கொடுங்களோ அதே ரேட்டு தான் இப்போ கொடுக்குறாங்க சார். கூட்டிய மாட்டுறாங்க, அந்த ரேட்டு ப்ராப்ளம் சார் இருக்கு.
3: சார் நீங்கள் 10th முடித்த உடனே எஸ்எஸ்ஐயில் போய் நீங்கள் வந்து ஒரு பயிற்சி எடுத்ததாக சொன்னீங்க. எஸ்எஸ்ஐயில் என்ன விதமான பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்
4: சார். எஸ்எஸ்ஐ என்பது ஸ்மால் ஸ்கில் இண்டஸ்ட்ரீஸ். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிட் சார். அங்கே வந்து மிஷினரி நிறையா இருக்கும். எல்லா மிஷினரி இருக்கும். லேத்து, மில்லிங், சர்வீஸ் ரெண்டிங், டூலிங், கட்டரிங், ஃபோர்ஜிங் எல்லாம் மிஷினரி இருக்கும். அந்த மிஷின் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம பேங்க்ல லோன் வாங்கலாம்.
3: அப்போ அந்த சர்டிஃபிகேட் முடிச்சோம்னா பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
4: ஆமாம், வாய்ப்பு இருக்கு.
3: சார் இப்போ ஸ்பேர் பார்ட்ஸுக்கான டூல்ஸ் நீங்கள் உருவாக்குறீங்க, இதுக்கான ரா மெட்டீரியல்லாம் எப்படி சார், எங்கேருந்து வருது, எப்படி கொண்டு வரீங்க?
4: சென்னையில் வாங்கிறேன். பல்காக பண்ணும்போது வெஸ்ட் பெங்கால்ல பர்ச்சேஸ் பண்ணலாம்.
3: எங்கே வெஸ்ட் பெங்கால்னா? எங்கே?
4: கல்கத்தாவில் சார். அங்கேருந்து ஆர்டர் பண்ணோம்னா வந்துடும். ஒரு 1.5 டன் 3 டன் வாங்கும்போது அங்கே வாங்கிடலாம். இப்போதைக்கு சும்மா ஒரு 50 கிலோ வாங்குறதுனால சென்னையில் வாங்கிடலாம்.
3: எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க
4: இப்போ? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நானும் 12 பேர் தான் வேலை பட்டேன். அப்புறம் கொஞ்சம் நாளாக இப்போதைக்கு எங்கிட்ட 8 பேர் வேலை பார்க்குறோம். சரி, நாங்களே வேலை பார்ப்போம், நாங்களே பிஸ்னஸ் பண்ணுவோம், நாங்களே மார்க்கெட்டிங் போவோம். எங்களை சேர்த்து 8 பேர்.
3: உங்களோட சேர்த்து 8 பேர். வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கெல்லாம் சம்பளம் எப்படி சார்?
4: இப்போ நான் கம்மி ஆரம்பிச்சு 34 வருஷம் இருக்கு சார்.

0: எங்கிட்ட 25 வருஷம் வேலை போய் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் பெர் டே வந்து 1200 ப்ளஸ் போனஸ். அவங்க மாத கணக்கில் எவ்வளோ வேலை பார்க்கணாலோ அவ்வளோ சம்பளம் கொடுத்துருவோம் சார்.
1: சார், இதில் வந்து எந்த ஒரு தொழில் அப்படினாலுமே அதில் சில பல பிரச்சனைகள் வரும். அது எம்ப்ளாயி லேபர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதோ ரூபத்தில் இருக்கும். இப்போ நம்ம தொழிலில் வந்து என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்கிறீங்க, எங்கள் நேரில் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: இல்லை, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் லேபர் ப்ராப்ளம் தான் சார் இருக்கு. சீனியர் ஸ்டாஃப் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ புதுசாக ஆள் எடுக்கிறோம்னா 6 மாதம் ட்ரைனிங் பண்ணுவாங்க சார். 6 மாதம் முடிச்சுட்டு அப்படியே வேறு கம்பெனி போயிடுவாங்க.
1: வேறு கம்பெனி போயிடுவாங்க?
0: ஆமாம், அப்படியே கம்பெனி மாறிடுவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு அந்த ட்ரைனிங் பண்ணுறது வேஸ்ட்டாக
1: போயிடும்.
0: இப்படி இருக்கும்போது எங்களுக்கு சீனியர் யாரும் இருக்க மாட்டாங்க. சீனியர் தான் எங்கள் ஜாப்பில் வந்து வேலை பார்க்க முடியும்.
1: பின்னாடி என்ன காரணம் ஏன் வெளியேறாங்க?
0: அவங்க இங்கோட அங்கே சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சலுகை ஏதாவது கொஞ்சம் நிறையா கிடைக்கும், அதான் இங்கே போயிடுவாங்க. சேலரிக்காக மாறி போயிடுவாங்க.
1: அப்போ வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை இப்போ இருக்கு உங்க இதில்?
0: ஆமாம்.
1: அதான் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்கல்ல, முதலாளி இருக்க நம்மளே வந்து தொழிலாளியும் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல?
0: ஆமாம், கண்டிப்பாக நம்மளே பார்த்தா தான் சார் வேலை பார்க்க முடியும்.
1: வேலை பார்த்தா தான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். சரிங்க சார், ரெடி பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை வந்து எந்தெந்த ஊருக்குலாம் சப்ளை பண்ணுறீங்க?
0: மதுரை, பாண்டிச்சேரி, சென்னை, உத்தராகண்ட்.
1: ஓ, உத்தராகண்ட்லேயும் கஸ்டமர் இருக்காங்களா?
0: ஆமாம் சார்.
1: இப்போ எப்படி அவங்க கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்ட்ட ஆர்டர் போட்டு எத்தனை நாள் அனுப்புறீங்க?
0: எங்கிட்ட ஆர்டர் பண்ணால் 1 மந்த் ஆயிரும் சார். இப்போ நாங்கள் பாதி வேலை பார்ப்போம், 2-3 வேலை வந்து வெளியே கொடுத்து பண்ணுவோம். ஹார்டனிங் ப்ராசஸ் வந்து சென்னையில் பண்ணுவோம், கோட்டிங் ப்ராசஸ் வந்து சென்னையில் பண்ணுவோம், மற்ற நாங்கள் தான் பண்ணுவோம். அவங்க வெளியில் போகிறத வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் 1 வீக் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து ஹார்டனிங் 1 வீக்கு, கோட்டிங் 1 வீக்கு, எங்கிட்ட வந்து 2 வீக்ஸ், மொத்தம் 4 வாரம்.

0: சார், நீங்கள் மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்கிறப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, உத்தரகாண்டு சென்னை பாண்டிச்சேரிக்கெலாம் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி ஃபாரின் வெளிநாடுகள்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் அனுப்பின ஒரு அனுபவம் உண்டா சார்?
1: எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கா அவன் ட்ரைனிங் போயிருந்தேன் சார்.
0: எங்கே சார்?
1: புதுர்லேயே ஒரு ட்ரைனிங் சென்டர் இருந்தது,
0: மதுரை புதுர்லேயே.
1: அங்கே ட்ரைனிங் போயிருந்தேன். முடிச்ச உடனே எங்களை ஆர்டர் வந்துச்சு, எக்ஸ்போர்ட் ஆர்டர்

0: இந்த இது நாங்கள் பண்ணி சாம்பிள் அனுப்பினோம்.
1: எந்த ஊர்லங்க சார்?
0: ஆஸ்திரேலியா அனுப்பினோம். ஷீட் மெட்டல் ஒர்க்கு லாக்கர் மாதிரி பண்ணியிருந்தோம், நல்லா பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க ரிப்போர்ட் பண்ணவே இல்லை, ரிசல்ட் சொல்லவே இல்லை. அது அப்படியே நாங்கள் பண்ணதெல்லாம் டூரிஸ்ட்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு.
1: அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வேற எங்கே முயற்சி பண்ணலையா?
0: இல்லை, அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. மெயில் அனுப்பினோம், கால் பண்ணோம், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை.
1: சரி, ஆஸ்திரேலியெல்லாம் கிடைக்கல, வேற வெளிநாடுகளுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்களா?
0: இல்லை, கடைசி என்ன பண்ணாங்கன்னா, எங்க அங்கங்கே ஆள் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ஒரு நேரம் விட்டு போயிட்டு வரணும், அப்போ தான் ஆர்டர் ரெகுலர் கிடைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி விட்டுவிட்டோம்.
1: சரி, எதிர்காலத்தில் ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?
0: இல்லை, அங்கே ஆள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் சார். இல்லை, நாங்கள் விட்டு போனோம், எங்கள் ஆள் அங்கே இருக்கணும், அப்போ தான் அப்போ நல்லா பண்ணலாம்.
1: சரி, இப்போ இந்தியாவில் பொறுத்தவரை தொழில்துறை, குறிப்பாக தமிழகத்தில் வந்து தொழில்துறை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நம்மளுடைய அந்த போல்டு நட்டு தயாரிக்கக்கூடிய இந்த டூல்ஸ், இந்த தொழிலுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும், இந்த பிஸ்னஸ் நடந்து ஆகணும், நடந்தால் மற்ற வேலையும் வேலை பார்க்க முடியும் சார். கண்டிப்பாக ஓட்டினு ஆகணும் சார்.
1: இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வந்து, இப்போ நட்டு போல்டு இல்லாத மிஷின்ஸே கிடையாது வேர்ல்டில், இல்லை அது எல்லாருக்குமே தெரியும்.
0: ஆமாம், கண்டிப்பாக ஆட்டோமொபைல், டூ வீலர், சைக்கிள் எல்லாத்துக்குமே நட்டு போல்டு தேவைப்படுது சார். நட்டு போல்டு ஓடிச்சுன்னா எங்களுக்கு டூல்ஸ் கண்டிப்பாக வேலை நடந்துகிட்டே இருக்கும்.
1: 24/7 நாள் முழு உங்களுக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும்.
0: ஆமாம், கண்டிப்பாக இருக்கும்.
1: சரிங்க சார். சார், இப்போ எந்த ஒரு தொழில்னாலுமே ஒரு முதலீடு நம்மளுக்கு வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் முத முத பேங்க் லோன் வாங்கின அனுபவம் உண்டா?
0: ஆமாம், ஃபஸ்ட்டு ஒற்றி பேங்க்கில் லோன் வாங்கணும் சார்.
1: எப்போ?
0: அது இப்போ 92 ஆரம்பித்தோம், 2000 லோன் வாங்கணும் சார். லோன் வந்து 100,000 வாங்கணும் சார், ஒரு மிஷினுக்காக. அப்போ வந்து ரேட் கம்மி தான், மிஷின் ரேட்லாம் கம்மி. 100,000 வாங்கணும்.
1: 100,000 வாங்கி கரெக்டாக கட்டிட்டீங்க?
0: கரெக்டாக கட்டிட்டோம்.
1: இப்போ ஏதாவது லோன் வாங்க போறீங்களா?
0: இல்லை, இப்போதைக்கு வாங்கல சார்.
1: இப்போ தேவையில்லை?
0: இப்போ தேவையில்லை.
1: சரிங்க சார். சார், இப்போ எந்த ஒரு தொழில்னாலுமே அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க. இப்போ நான் இன்னும் ஒரு இடத்துல ஒரு கடை வச்சிருக்கேன்னா அதை ரெண்டு கடையை மாற்றணும், நாலு கடையை மாற்றணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ உங்களுடைய டூல்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனியை வந்து அடுத்த கட்டம் என்ன மாதிரி கொண்டு போக விரும்புறீங்க?
0: லேபர் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார். இப்போ நாங்களே 4-5 கம்பெனி வாங்குறோம், இன்னும் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நாங்களே சப்ளை பண்ண முடியல. இதே லேபர் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம், நல்லா டெவலப் பண்ணலாம்.
1: சப்ளை பண்ண முடிய அளவுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு.
0: ஆமாம் ஆமாம்,
1: லேபர் ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு வந்து இன்னும் போதுமான அளவுக்கு சப்ளை பண்ண முடியலையாங்க சார்.
0: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சார்.
1: இப்போ ஒரு படித்த இளைஞன் இப்போ நம்ம பிஸ்னஸே பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய தொழில் அனுபவத்தின் மூலமாக என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க?
0: விடாமுயற்சி, பொறுமை, ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா தொழிலில் நல்ல டெவலப்பையும் முன்னாடி ஃபஸ்ட்டு வரலாம்
1: சார். ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. அதாவது ஒரு தொழில்துறையில் வந்து எல்லா விதமான பொருட்களுக்கும் தேவையான அடிப்படை விஷயம் பார்த்தோம்னா இந்த நட்டு போல்டு, இந்த நட்டு போல்டை உருவாக்கக்கூடிய டூல்ஸ் தயாரிக்கக்கூடிய பாஸ்கர் சார் வந்து ரொம்ப அழகாகவே நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த தொழிலில் வந்து லேபர் ஷார்டேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமும் பட்டீங்க சார். கண்டிப்பாக வந்து இன்னும் உங்கள் தொழில் மேன்மேலும் முன்னேறணும், உங்களுடைய அந்த எக்ஸ்போர்ட் கிடைக்கலன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்போர்ட்டுக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மேன்மேலும் நீங்கள் முன்னேறணும், உங்களால் 4 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
0: இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் நேர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கருவிகளை உருவாக்கும் தொழில் முனைவோர் எம் பாஸ்கரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய அச்சாணி.

0: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மெண்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல Facebook.

0: இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: Yeah, Akashvani, that's lit.

0: 8:45 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் PMEGP திட்டம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் தேனி மாவட்டம் சுக்காங்கல்லுப்பட்டி வெங்கடேஷ் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கடேஷ் பொன்ராஜ். என்னுடைய ஊர் வந்து சுக்காங்கல்பட்டி, தேனி மாவட்டம், சின்னம்னூர் வட்டம். இப்போ நான் வந்து PMEGP ஸ்கீமில் வந்து நான் லோன் எடுத்துருக்கிறேன். என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து சிறுதானியங்கள் வச்சு பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் வகைகள் செய்கிறது. ஸோ PMEGP ஸ்கீமில் நாங்கள் வந்து 2023 நான் வந்து லோன் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா மெஷினரி லோனு வந்து சாங்க்ஷன் ஆச்சு. ஸோ அந்த லோன்னால் நம்ம நிறைய மெஷினரிஸ் வாங்கி ஸோ அதை வச்சு நம்ம தொழில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மெஷின் லோன் வந்து கிடைக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி பயன் கிடைக்குதுன்னா, நம்ம வந்து அதிக வட்டி கொடுத்து நம்ம வந்து வெளியில் லோன் வாங்க தேவையில்லை. ஸோ கவர்மெண்ட்டே இந்த லோன் கொடுத்ததுனால நமக்கு வந்து அந்த அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து சிறப்பு சலுகையாக சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஸோ 25% சப்சிடி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு லோன் தொழில் பண்ணிகிட்டே இருக்கிறம்போது அந்த லோன் கட்டுற நமக்கு அந்த கடன் சுமைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சிறப்பாக அதை வந்து கட்டிகிட்டே வர்றோம். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 3 வருஷம் ஆகிடுச்சு. 3 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நான் லோனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து என்ன மாதிரி ஒரு தொழில் முனைவோருக்கு, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி PMEGP ஸ்கீம்ஸ் எல்லாமே எல்லாருமே இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதையுமே நான் வந்து பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நானும் முன்னேறணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ என்னைய மாதிரி இருக்கிற தொழில் முனைவோருக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நல்ல முறையில் அதை பயன்படுத்தி அதை மேலும் மேலும் சிறப்பாக செய்யும்போது நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருந்தவங்களையும் நம்ம வளர்த்து நாட்டை வளர்ச்சி மிகுந்த நாடாக நம்ம வந்து ஈஸியாக உருவாக்கலாம். அதை நம்ம போன்ற தொழில் முனைவர்களால் மட்டும்தான் இது வந்து சாத்தியமாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிறுதானியங்களை வச்சு மதிப்பு கூட்டி அதுக்கான ஸ்நாக்ஸ் வகைகளை, பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் வகைகளை செஞ்சுட்டு வரோம். கடந்த 5 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா சிறுதானியங்கள் பிரதானமாக இருக்கும். சீட்ஸு, நட்ஸு அந்த மாதிரியான சேர்மானமாக சேர்த்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நல்ல ஒரு சத்தான ஊட்டச்சத்தான உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக வாழணும் அப்படின்றது எங்களோட எண்ணம். அதே காலகட்டத்தில் ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும் இல்லாமல் வெளியில், அதாவது எங்களை சார்ந்தவங்க, தொழிலுக்கு ஒத்துழைக்கிற தொழிலாளர்கள், அவங்க வாழ்வாதாரத்தையும் நம்ம கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் எங்கள் நிறுவனம் செயல்பட்டு வருது. இந்த நிறுவனத்தில் இப்போ வரைக்கும் ஒரு 30 தொழிலாளர்கள் வேலையை பார்த்து வராங்க. ஸோ மேற்கொண்டு இந்த PMEGP ஸ்கீம்னால் நாங்கள் வந்து நல்ல ஒரு பயன் அடைஞ்சிருக்கோம். இன்னுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறபோது கவர்மெண்ட்டோட என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குதோ அது வந்து நம்ம மாதிரி கேவிகே மாதிரி இருக்கிற ஒரு நிறுவனங்கள், அவங்கெல்லாம் வந்து வேளாண் அறிவியல் மையம், அவங்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இருக்கு. அந்த மாவட்டத்தில் இருக்கிற கேவிகே போன்ற ஒரு அறிவியல் மையம் அவங்களுடைய நிறுவனத்தின் ஆலோசனையை பெற்று நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுனால நம்ம தொழிலை சிறப்பாக இன்னும் அதிக ஊக்கத்தோடும் ஆர்வத்தோடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைகிறதுக்கு அனைத்துக்குமே இது வந்து உறுதுணையாக இருக்கும். இப்போ நம்ம நிறுவனத்தில் PMEGP ஸ்கீம்னால் நமக்கு வந்து ஒரு சில மெஷினரிஸ்லாம் வாங்கணும். இப்போ நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால ஒரு ஜென்செட், அதாவது மும்முனை மின்சாரம் வந்து கிராமப்புறத்தில் இல்லை, அதுக்காக வேண்டி ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று வாங்கணும்.

அது வந்து 5 KVA ஜென்ரேட்டர் வந்து நம்ம வந்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் தானியத்தில் சிறுதானியத்தை இது பண்ணுறோம், அதை வந்து நம்ம வறுக்கணும். வறுக்கணும் அப்படின்றக்கா வறுக்கிறதுக்காக ஒரு ரோஸ்டர் மிஷின் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த வறுத்ததை அரைக்கணும். அரைக்கும் போது இப்போ நம்ம வந்து நம்ம வெளியில் கொடுத்து அரைக்கும் போது அதோடய குவாலிட்டியை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அப்போது அந்த தரம் வந்து நமக்கு சரியான முறையில் தரமாக இருக்கணும் அப்படின்னா அது நம்மளே எல்லா வேலையும் பண்ணால் தான் நம்மளுடைய இன் ஹவுஸில், அதாவது நம்மளது எங்கே தொழில் பண்ணுறோமோ அதே இடத்துல நம்ம வந்து சரியாக உபயோகப்படுத்தணும். ஸோ அதுக்காக வேண்டி அரவை இயந்திரம், அந்த அரவை இயந்திரம் இரண்டு வகையான அரவை இயந்திரம் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதாவது வறுத்ததை அரைக்கிறதுக்கு ஒரு இயந்திரம், இன்னொன்று ஈரமாவை அரைக்கிறதுக்காக ஒரு இயந்திரம், ரெண்டு இயந்திரமும் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அரைச்ச சிறுதானியங்கள் வந்து சலிக்கணும், அந்த சலிக்கணுன்றதுக்காக சலிக்கிற இயந்திரம் ஒன்று வந்து நம்ம வாங்கிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம PMAGP ஸ்கீமில் நம்ம வாங்கியிருக்கிறோம். இதுக்கான தொகை வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 10 லட்சரூபா வந்து அந்த லோனு வாங்கினோம். 10 லட்சரூபாயும் இந்த மெஷினரிஸ் வாங்கிறதுக்காக மட்டுமே செலவு பண்ணோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மெஷினால் நம்மளுடைய பொருளோட தரம் வந்து நம்மளே வந்து மானிட்டர் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம வெளியில் கொடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கான பொருளோட தரம் வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ அப்போது நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் தரம் வந்து ஒரு பிரதானமாக நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்றதுனால அந்த தரத்தை நாங்களே எல்லாமே செய்யும்போது இந்த மெஷினரி உதவியோடு நம்ம செய்யும்போது அந்த தரத்தை எந்த விதத்துலேயும் குறையாமல் நாங்கள் வந்து கொடுக்குறோம், கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம், வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு சேவை கொடுக்குறோம். நம்ம பொருளை வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு கொடுக்கும்போது வாடிக்கையாளர்களும் விரும்பி எங்களோட பொருளை வாங்குறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு, எல்லாருக்குமே எங்களுடைய நிறுவனத்தோட தயாரிப்பு பொருளை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக எங்களுக்கு மென்மேலும் ஆர்டர்ஸ் வந்து புதுசு புதுசாக ஜென்ரேட் ஆகும். ஒரு இது சரியாக இருந்தோம்னா அடுத்தது அடுத்தடுத்து தொடர்ந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த தரம்ன்றது பிரதானமாக நம்மளுடைய நிறுவனத்தில் வச்சுருக்குறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம்னு பார்த்தா PMAGP ஸ்கீம்லேருந்து எடுத்த அந்த மெஷினரிஸ் தான். ஸோ அந்த மெஷினரிஸ் வச்சு தான் இது எல்லாமே சரி பண்ணி கொண்டு போக முடியும். ஒரு நிறுவனத்தில் எல்லாமே வந்து முக்கியம்தான். ஒன்று ஒன்றும் அதுக்கான தேவைகளை சரியாக செய்யும் போது அந்த நிறுவனம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். அது மாதிரி தான் எங்கள் நிறுவனத்துலேயும் ஒரு மெஷினரிஸை வச்சுட்டு நாங்கள் அந்த தரத்தை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த மெஷினரிஸ் மட்டும் முக்கியமான கேட்டால் அது இல்லை, அது சம்மந்தமாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணணும். அது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணி கொண்டு வரும்போது இதுக்கான ரிசல்ட் வந்து நல்லபடியாக இருக்குது. சிறுதானியங்களை வச்சு மதிப்பை கூட்டுறது சம்மந்தமான நிறுவனம் கிராமப்புறத்தில் செயல்பட்டு வருது. இப்போ நம்மளுடைய மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தா அக்ரி அலைடு தொழிலாக பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கமாக கொண்டு தான் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து எங்களுடைய கிராமத்துக்குமான சுக்காங்கல்பட்டிக்கு நாங்கள் வந்தோம். ஸோ இப்போது இதன் மூலமாக இந்த அக்ரி அலைடு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசையில் தான் இந்த சிறுதானியங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே வந்தோம். ஸோ அந்த அக்ரி அலைடாக பார்க்கும்போது பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச முக்கியமான பகுதியாக தேனி மாவட்டம் செயல்பட்டு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே சிறுதானியங்கள் எளிதாக எல்லாருக்குமே சிறுதானியங்கள் கிடைக்கும். ஸோ அந்த சிறுதானியங்கள் நமக்கு வந்து இயல்பாகவே ஈஸி டு அப்ரோச் கிடைக்கிறதுனால நாங்கள் அந்த இதை பயன்படுத்தி நம்மளுடைய பொருட்களை தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணோம். மேலும் நம்முடைய சக விவசாயிகள் அவங்களுடைய பொருட்கள் குவாலிட்டியான அதுவுமே தரமான பொருளாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் அந்த பொருளையுமே நம்ம வாங்கி அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உரிய விலையை கொடுத்து அவங்களையுமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ஸோ நம்ம பொருளையுமே நம்ம வந்து தரமான பொருளாக நம்ம வந்து தயாரிச்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எங்கள் கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் நம்ம வந்து கொடுக்கறதுனால எங்கள் பகுதியில் இருக்கிற கிராமப்புற வேலைவாய்ப்பு மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரமே நம்ம வந்து உயர்த்தி கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போ எங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோன்னா எங்கள் தொழிலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம KVK சொல்லிட்டு காமாட்சிவரத்தில் இருக்குது வேளாண் அறிவியல் மையம், அங்கே போய் இப்போ மாதிரி விசாரிக்கிற போது என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சாங்க. அவங்க தான் வந்து நீங்கள் ஏன் வந்து வேல்யூ ஆட் பண்ணி நீங்கள் வந்து சிறுதானியங்களை வச்சு ஏன் வேல்யூ ஆட் பண்ணி ஸ்நாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒரு ஸ்பார்க் கொடுத்தாங்க. அந்த ஒரு கேள்வி தான் வந்து எங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு இதை ஏன் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு உந்துதலை கொடுத்துச்சு. அதன் மூலமாக மட்டும்தான் நாங்கள் இந்த தொழிலை ஆரம்பித்தோம். அந்த தொழிலை ஆரம்பித்து

0: ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் படித்த படிப்பு வந்து எங்களுக்கு உபயோகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரோட நட்பு ப்ளஸ் அவங்களோட பாடங்கள், அவங்க ஷேர் பண்ணுற அறிவு எல்லாமே வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இந்த தருணத்தில் நான் நிறைய பேருக்கு, என் நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ தொழில் முனைவோராக விரும்புகிறவங்க, அவங்க வந்து ஒரு தொழில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக நம்ம தரமான முறையில் அவங்களுக்கு வந்து நம்ம அவுட்புட், அதாவது இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா, எங்கள் தொழிலில் ஒரு கரெக்டான குவாலிட்டியான பொருளை நான் தரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் செயல்பட்டு வரும்போது எனக்கான மதிப்பு கூடுது, எங்கள் பொருளுக்கு உண்டான மதிப்பு கிடைக்குது, எங்கள் நிறுவனத்தோட மதிப்பு கூடுது. இதன் மூலமாக எங்களுடைய நிறுவனத்துக்கு பல புதிய புதிய ஆர்டர்கள் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில், அதாவது ரெஃபரல் மூலமாகவோ ஒருத்தர் சொல்லி, இதுக்கு நிறைய நாங்கள் விளம்பரம் படுத்தலை அப்படின்னாலும் எங்கள் பொருளோட தரமே வந்து விளம்பரம் படுத்தி அதன் மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே வந்து தரம் வந்து கரெக்டாக கொடுக்குறம்போது அதுக்கான வெகுமதி ஈஸியாக நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ தொழில் முனைவார எல்லாருமே வந்துட்டு தரம் மட்டும் பிரதானமாக வச்சு கடின உழைப்போடு சேர்த்து தரமையும் விட்டு கொடுக்காமல் செயல்படும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பே தனி. அதை நான் வந்து இப்போது உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாருமே அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு இன்னொன்று, நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே உபயோகப்படுத்தி அதன் மூலமாக எல்லாருமே வந்து பயன்பெற்றும் போது தான் நமக்கு வந்து, ஏன்னா நம்ம நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் வந்து தெரியாமல் வந்துட்டு வேறு வட்டிக்கு வாங்குற மாதிரி பேங்க்கில் போய் அடமானம் வச்சு, சொத்துக்கள் அடமானம் வச்சு லோன் வாங்குறதா இருக்கட்டும், நிறையா இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட்டே வந்து நிறைய லோன் கொடுத்து அவங்க அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது. அதை எல்லாமே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த கவர்மெண்ட் சரியான ஆட்கள்கிட்ட, சரியான கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் அதை பற்றின விஷயங்களை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக, அதான் ஏன்னா மாவட்ட தொழில் மையம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இருக்குது, எம்எஸ்எம்இ ஆஃபீஸு, டிக் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டிக் ஆஃபீஸில் போய் கேட்கும்போது அதில் நிறைய லோன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த விஷயத்தில் எடுத்து நிறையா நம்ம வந்து சப்சிடியோட லோன் வாங்கி பயன்பெற்று நம்மளும் முன்னேறி நம்ம நாட்டையும் முன்னேற்றணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு மிக்க நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: வாசிப்போம் முயற்சி.

இதுவரை PMEGP திட்டம் குறித்த தகவல்களை வழங்கினார் தேனி மாவட்டம் சுக்காங்கல்லுப்பட்டி வெங்கடேஷ் அவர்கள். இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிலையத்தில் சரியாக நேரம் மணி 9:00 ஆகிட்டு இருக்குங்க. நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 9:00 ஆனாலே நமது நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக அவங்க வந்து விருப்ப பாடல்களை கேட்டும் நமது நிலையத்தோட நிகழ்ச்சிகள் குறித்தும் வந்து விமர்சன கடிதங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு கடிதமும் எழுதி அனுப்பியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் வாசிக்கிற நேரம் தான் இந்த 9:00 ஆனது. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு

9 மணி ஆனாலே நமது நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக அவங்க வந்து விருப்ப பாடல்களை கேட்டும் நமது நிலையத்தோட நிகழ்ச்சிகள் குறித்தும் வந்து விமர்சன கடிதங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு கடிதமும் எழுதி அனுப்பியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் வாசிக்கிற நேரம் தான் இந்த 9 மணி ஆனது. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு அதே மாதிரி நிறையா கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்குங்க. நேயர்கள் நிறையா பேர் எழுதி அனுப்பியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய கடிதங்கள் மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்களை கேட்டு மகிழணும். இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா இருக்குப்பா, இந்த நிகழ்ச்சியில இது நல்லா இருந்தது, இந்த நிகழ்ச்சியை இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான நிறை குறைகள் இருக்கும் இல்லையா. அதை தனித்தனி கடிதமாக, அதாவது விருப்ப பாடலுக்கான கடிதம் தனியாகவும் விமர்சனத்துக்கான கடிதம் தனியாகவும் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலை இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு. இன்றைய காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கிறேன் நான் அஜிதா. நிகழ்ச்சியில் ஒரு விருப்ப பாடல் கடிதத்தோட துவங்கிடலாங்க. யார் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனி காமாட்சிபுரம் பகுதியிலேருந்து ஏ மாடசாமி அவர்கள் கேட்டிருக்காரு. அவர் நிறையா விருப்ப பாடல்கள் கேட்டிருக்காரு, ஆனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த பாடல் இடம்பெற காத்துட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணதாசனோட வரியமைப்பில் ஏஎம் ராஜா மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் தாங்க. கேட்கப்புறம் தேன் நிலவு படத்துலேருந்து ஓஹோ எந்தன் பேபி. இதோ அவருக்காகவும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. வில்லிவாக்கத்துல இருந்து குபேந்திரன் மற்றும் அழகர் சாமி இவர்கள் இருவரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, வல்லவனுக்கு வல்லவன் படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரல்ல ஓர் 1000 பார்வையிலே அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல்.

கீதங்கள் இசையின் சுவரங்களில் இன்பத்தின் மயக்கம் என் இசை பாடல்களில் இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 ரமேஸ்வரம் FM 100.9.

மடல் பேசும் நேரமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததா ஒரு விமர்சன கடிதம் தாங்க இப்ப என் கையில இருக்கு. இந்த நேயர் வந்து கடந்த 31/8/2026 அன்று நமது வானொலியில் உலாவில் வந்த அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியை கேட்டிருக்காரு. அதில் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, காளான், நின்மனை பற்றியெல்லாம் அறிஞ்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மதுரை யாதவ கல்லூரி பேராசிரியர் பிறந்தகை திருமிகு செல்வபாண்டி அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் அவரை நேர்காணல் கண்ட நிலைய அதிகாரி கார்த்திகை தீபன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. அடுத்ததா என் கையில் விருப்ப பாடல் கடிதம் ஒன்று எழுதியிருக்கு. யார் யார் இந்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியை சேர்ந்த சக்தி மணிகண்டன், மேனகா, சரிகாஸ்ரீ ஆகியோர் சேர்ந்து இந்த பாடல் கேட்டிருக்காங்க. வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பூங்காற்று உன் பேர் சொல்ல அப்படின்ற பாட்டு. இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோரோட குரலில் பாடல் கேட்கலாம்.

உங்களின் மனம் விரும்பிய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கும் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிகள். நேரம் 9:15 அடுத்ததாக என் கையில் இருக்கிறது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மன்வித் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடல் கேட்டிருக்காங்க. தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் ராசாவே உண்ணனா அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உடன். அடுத்ததா ஒரே நேயர் இரண்டு நாட்களுக்கான விமர்சன கடிதம் அனுப்பியிருக்காரு. இந்த நேயரோட பேரு வந்து பெரியகுளம்ல இருந்து டாக்டர் எம் ஏ இளங்கோவன், நாகலட்சுமி கவினையா, அவங்க மூணு பேரும் சேர்ந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து கடந்த 1/9/2026 அன்று 10:00 மணிக்கு வந்த பட்டு சிறகு நிகழ்ச்சியில் கேட்டிருக்காங்கங்க. அந்த நிகழ்ச்சியை

வந்து அறிவிப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் வழங்கியிருக்காரு. நிகழ்ச்சியை வழங்கிய அவருக்கும் நிலையத்துக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதே நேயர் 3ஆம் தேதி இரவு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கேட்டிருக்காரு. நிகழ்ச்சியை வழங்கிய அன்பு அறிவிப்பாளர் ஜானகி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை வழங்கிய மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. கடிதம் அனுப்பிய நல்லுறத்துக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. ராமேஸ்வரத்துல இருந்து ரபிகா ரணியா அப்படின்றது லெட்டரே வந்து அழகா கலர் கலரா கிளிட்டர் பென் யூஸ் பண்ணி எல்லாம் சூப்பரா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கான பாடலும் வந்துட்டே இருக்கு. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வால்டர் வெற்றிவேல் படத்துல இருந்து மனோ உமாரமணன் சுனந்தா ஆகிய பாடல் தான் கேட்டிருக்காங்க. பூங்காற்றே இங்கு வந்துன்ற பாடல் இது அவங்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஒலிக்க வருகிறது.

அழகான பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் காற்றில் விரியும் கடித மலர்கள். அதாவது நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களாக கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு நேயர் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில் குமரன் அவர்கள் கேட்டிருக்க பாட்டு வந்து டிக் டிக் டிக் படத்துலேருந்து லதா ரஜினிகாந்தோட குரலில் நேற்று இந்த நேரம் அப்படின்ற பாடல். இது அவருக்காகவும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் வருகிறது.

நேரம் 9:30 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள்.

அடுத்ததா ஒரே நேயர் விமர்சன கடிதமும் எழுதியிருக்காரு, விருப்ப பாடல் கேட்டும் கடிதம் எழுதியிருக்காரு. முதல்ல விமர்சன கடிதம் வாசிச்சிடலாம். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்கு வணக்கம். கடந்த 1/9/2026 அன்று இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்காரு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் முத்துச்செல்வம் வந்து இவர் கேட்ட பாட்டை பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. 31/8/2026 அன்று பட்டுச்சிறையில் பயணம் செய்த பண்பலை ஆர் ஜே சுமையாவுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதே 1/9/2026 அன்று பட்டுச்சிறையில் உலா வந்த பண்பலை ஆர் ஜே செந்தில் முருகனுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அடுத்த நாள் 2/9/2026 அன்று மதியம் 1 மணிக்கு வசந்தகானங்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்காரு. அன்றைய நிகழ்ச்சியை வழங்கிய ஆர் ஜே லாவண்யாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. நமது நிலைய அறிவிப்பாளர்களையும் நமது நிலைய நிகழ்ச்சிகளையும் பாராட்டியும் வாழ்த்தியும் கடிதம் அனுப்பியதற்கு உங்களுக்கு நன்றிகள் ஐயா. அடுத்ததா இதே நேயர் வந்து ஒரு விருப்ப பாடல் கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, நேற்று இன்று நாளைன்ற படத்துல இருந்து பாடும்போது தென்றல் காற்று அப்படின்ற பாடல் கேட்டு எழுதியிருக்காங்க. இந்த 2 கடிதங்களையும் எழுதி அனுப்பியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபுதூர்லேருந்து SM சுல்தான் அவர்கள் தான் எழுப்பியிருக்காரு. அவருக்காகவும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல்.

0: கோவில் படத்திலிருந்து எப்பா எப்பா ஐயப்பா அப்படின்ற பாடல் கேட்டிருக்காரு. இதோ பாடல்.
1: எப்பா எப்பா ஐயப்பா, கண்ணுல காச காட்டப்பா, ஏழ தலையெழுத்த மாத்தப்பா.

விருப்ப பாடல்களையும் விமர்சன கடிதங்களையும் காற்றலைகளை கேட்டு ரசிச்சிட்டு காற்றில் விரியும் கடிதமலர்களாக. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டு கடிதம் எழுதியிருக்காரு சென்னை குன்றத்தூர்ல இருந்து சௌத்ரி பிரகாஷ். என்ன பாடல் கேட்டிருக்காரு அப்படின்னா, ஏழையின் சிரிப்பு.

அடுத்ததா மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனிலிருந்து விருப்ப பாடல் கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. ஸ்ரீதேவி குமரன், சூரியநாராயணன், வாசுகி, பார்கவி, நந்தினி, மோத்திலால், மணிமாலா, மாலதி, தங்கமாயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ராவோட குரலில் அடி யாரது யாரது அங்கேற்ற பாடல். இதோ அவங்களோட சேர்ந்து நாமளும் அந்த பாட்டை கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஏஜி ஐயப்பன், எம் எஸ் ஷாகுல் ஹமீத், எம் சிலுவை சந்தனராஜ் ஆகியோர் கேட்ட பாடல் தான் கேட்டு ரசிக்க போறோம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது காற்றல் விரியும் கடிதமலர்கள். என்ன பாட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்காக எல்லாம் உனக்காக படத்துல இருந்து வெண்ணிலா வெளியே வருவாயா அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. இதோ ஹரிஹரனோட குரல்ல பாடல் கேட்டலாம்.

காற்றல் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியோட நிறைவான கடிதமா ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க என்கிட்ட இருக்கு. சத்தியமங்கலம், கே என் பாளையம் பேச்சிமுத்து, முல்லக்காடு பாபு, மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் மகாலட்சுமி ஐயர் ஆகியோரோட குரல்ல வெள்ளி மலரை அப்படின்ற பாடல் தான் கேட்டிருக்காங்க. இதோ பாடலை கேட்டு இணைந்திருங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கடிதங்கள் மாதிரியே நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழவும் நமது நிலைய நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களையும் எழுதி அனுப்பலாம். இரண்டும் தனித்தனி கடிதமாக அனுப்பணும். அதாவது விருப்ப பாடல் தனி கடிதமாகவும் விமர்சனம் தனி கடிதமாகவும் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் வெறியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. இதோ நேயர்களோட விருப்ப பாடல்கள் வர காத்துட்டே இருக்குது.

0: வணக்கம். நான் கார்த்திக் மேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களையும் விமர்சன கடிதங்களையும் கேட்டு ரசிச்சோம். கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேயர்களே. ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:20.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பட்டுச்சிறகு நேரம். இரவை அழகாக்கும் இனிய பாடல்களாய் இது பட்டுச்சிறகு. குளிர்த்தென்றல் காற்றில் நிலவு இலைப்பாறும், நிலவின் அழகில் கவிதைகள் வழிந்தோடும், அன்பான இதயங்களின் வருகையால் கனவுகளால் நிறையும் விழிகள். அதிகாலை வரை

பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கு சிறிது ஓய்வு கொடுக்கும் விதமாக இனிய இரவு பொழுது.

காலம் சொன்னது 8 மணி நேரம்தான், இரவின் நீளம் என்று. ஆனால் கண்மூடி கண் திறக்கும் வரை மட்டுமே இரவின் நீளம் இருக்கும். கண்கள் திறந்தால் அது விடியல் தானே?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நாம் இணைந்திருக்கிறோம் பட்டுச்சிறகோடு. இந்த இரவு எதுவரை நீளுமோ அதுவரை கனவுகளும் கற்பனைகளும் அமைதியும் நிறைந்த அழகான இரவு பொழுது.

0: இன்றைய நாளுக்கு நன்றி சொல்வோம். நாளை என்ற புதிய உலகிற்கு நன்றி சொல்ல, நன்றி சொல்வதற்கு இந்த இரவு பொழுது நமக்கு தேவைப்படுகின்றது இல்லையா? இந்த இரவிடம் ஒரு வார்த்தை மட்டும், நாளை மீண்டும் வருவாயா என் கனவுகளோடு சேர்ந்து என்ற வரிகளோடு பட்டுச்சிறகிலிருந்து விடைபெறுகிறேன் நேயர்களே. அன்புடன் வயலட் மேரி.
1: நேரம் 10:59. ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒலிபரப்பில் சந்திப்போம். வழக்கமாக ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz-இல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 11:37. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

காலை காலை சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 9ஆம் நாள் பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் மங்கள இசை அதனைத் தொடர்ந்து நாலொரு குரல் எண் 402 கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஆர் ரீனா அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு தன்னம்பிக்கை பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 நற்றிணை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பூந்தோட்டம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திரு

வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 நற்றிணை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பூந்தோட்டம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. நாளை விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசையாக வளம் வருகிறது. காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், காலை 10:02 தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் 2026 தன்னார்வ இரத்த தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து இரத்த வங்கியிலிருந்து சிறப்பு நேரலை நெறியாளர் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள். காலை 9:30, காலை 10:30, 11:30, 12:30, பகல் 1:30, 3:30, 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 கள நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சலாக 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையில் மதுரை பிஎஸ்என்எல் மண்டல முதன்மை பொது மேலாளர் பி லோகநாதன் அவர்களுடன் நேர்முகத்தில் பங்கேற்கிறார். அவர்களுடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 12 மணிக்கு செய்திச் சுருக்கம், 12:02 விளாச்சேரியில் அமைந்துள்ள தனியார் மறுவாழ்வு மையத்திலிருந்து நேரலையை ஒருங்கிணைக்கிறார் செல்வராஜ் அவர்கள். 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:30 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்திச் சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:35 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது கிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம். நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பூனை வளர்ப்பு குறித்து கடைசி நேந்தல் பி கலியமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்து 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11:00 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், அதைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை எஃப்எம் விவேத் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. தூங்காத நகரத்திலிருந்து இரவை இனிமையாக்கும் பாடல்களின் தொகுப்பாக வளம்பர காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இணைவது செந்தில் முருகன். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடலாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில், SP பாலசுப்ரமணியம் குரலில்

தேனும் பாடம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து புலமை பித்தன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மகாகட் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக இதயக்கினி திரைப்படத்திற்காக புலமைப்பித்தன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

தேனம்பாலம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி ஆகியோர் இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் காற்றலைகளில்.

எடுத்துக்கும் இசைச்சாரலாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக மருதகாசி வரிகளுக்கு வி தட்சிணாமூர்த்தி இசையில், ஏ எம் ராஜா, பி பானுமதி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

தேனம்பாலம் நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடலாக ராஜபாட் ரங்கத்ரை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

காவிய கணங்களாக நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக சந்திரோதயம் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், P சுஷிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வான் அலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக முத்துக்களோ கண்கள் பாடல் வரிகளுக்கு, கண்ணதாசனின் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்

தூங்கா நகரத்திலிருந்து இரவை இனிமையாக்கும் பாடல்களாக கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இருவர் கூட்டணி இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி ஆகியோர் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக படகோட்டி திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

0: இன்றைய தேனும் பாடும் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் செந்தில் முருகன். தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் வரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை காலை 4:45 சந்திப்போம். நன்றி நேயர்களே.

கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

தேதி சொன்னாண்டி அடுத்த மாதம் கண்ணாலத்துக்கு தேதி சொன்னாண்டி.

அடுத்த மாதம் கண்ணாலத்துக்கு தேடி

அம்மா, ஆசையினால் உன்னை இழுக்கட்டுமா, மல்லிகை பூவில் வண்டாட்டமா மயங்கட்டுமா அதில் மிதக்கட்டுமா, மல்லிகை பூவில் வண்டாட்டமா மயங்கட்டுமா அதில் மிதக்கட்டுமா, 64 வாங்கின காரு

கண்டு கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு, பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு.

இத்தனை எண்ணங்களா என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மலர் தேனே அள்ளி நான் குடிக்க காத்திருக்கேன். தக்கத்தை சீமையில் அக்கச்சிப்பா.

குருடா நடந்திடும் மனிதா கண்ணிருந்து குருடா நடந்திடும் மனிதா மண்ணு மேலதான் நீ இருக்கணும் புரிஞ்சுக்கடா.

பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது மனசு நில்பா என்று தொடங்கும் தியாகராஜர் ஏற்றியது ஆபோகி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:27. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புவனேஸ்வரியா என்று தொடங்கும் மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பரிபாலயமாம் என்று தொடங்கும் ரதிகவுளை ராகம் ரூபகதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 9ஆம் நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: நிகழ்ச்சிகளின் துவக்கமாக கேட்கலாம் நாளொரு குரல்.
1: கல்லாதான் சொற்கா

கல்வி இல்லாத ஒருவன் கற்றவர் சபையில் பேச விரும்புவது, மார்பகம் இரண்டும் இல்லாத ஒருத்தி பெண் தன்மையை அடைய விரும்புவது போன்றதாகும். குறள் எண் 402 அதிகாரம் கல்லாமை.

0: கல்வியில்லாத ஒருவன் கற்றவர் சபையில் பேச விரும்புவது மார்பகம் இரண்டும் இல்லாத ஒருத்தி பெண் தன்மையை அடைய விரும்புவது போன்றதாகும். குறள் எண் 402 அதிகாரம் கல்லாமை.
1: நாலொரு குரல் கேட்டோம். இனி ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசையமதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், இயற்கை சார்ந்த பாடல்கள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஆர். ரீனா அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் மற்றும் தன்னம்பிக்கை பாடல்கள் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குகிறார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி. மகேஸ்வரன் அவர்கள். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் பூந்தோட்டம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் வழங்குகிறார் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மீண்டும் முடிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலுக்காக வரம் வளர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 ட்ரைவ் டைம் பீச் காத்திருக்க நிலமில்லை. காலை 9:30 10:30 11:30 12:30 பகல் 1:30 3:30 5:30 6:30 7:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 கலன் நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் 2026 தன்னார்வ இரத்த தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இரத்த வங்கியின் இருந்து சிறப்பு நேரலை நெறியாளர் விக்னேஷ் அர்ஜுனன். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் மதுரை பிஎஸ்என்எல் மண்டல முதன்மை பொது மேலாளர் பி. லோகநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் எஸ். கார்த்திகே தீபன் அவர்கள். 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 விளாச்சேரியில் அமைந்துள்ள தனியார் மறுவாழ்வு மையத்திலிருந்து நேரலை ஒருங்கிணைப்பு செல்வராஜன் அவர்கள். 1 மணிக்கு வசந்த கானங்கள். 2 மணிக்கு என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:30 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:35 அந்திப்பூக்கள். 7 மணிக்கு பாட்டு இது கிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். எட்டு 8:30 உழவர் உலகம் பூனை வளர்ப்பு குறித்து கடச்சி நேந்தல் பி. கலியமூர்த்தி அவர்கள் அவர்களுடன் நேர்முகம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 10:20 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவுறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் மதுரை பண்பலையில். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள்.

இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடரவிருக்கிறது.

நிலையத்தில் நேரம் காலை 5 மணி. இனி தொடர்வது ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்க இருக்கிறோம். முதலாவதாக நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களது குரலில் இதோ பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிலையத்தில் நேரம் 5:09 இருக்கிறது. பக்தி மாலையில் தொடரும் அடுத்த பக்தி பாடல் ஒலித்த அதே குரலில்

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் பக்தி மனம் கமலும் பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடரும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக அடுத்து நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பக்தி பாடல் இதோ காற்றலைகளில்.

பாய்ந்தோடும் கண்ணீர்க்கு பதிலை தந்திடக்கூடாதா, பாய்ந்தோடும் கண்ணீர்க்கு பதிலை தந்திடக்கூடாதா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை. பக்தி மாலை தரும் அடுத்த பக்தி பாடல் இதோ காற்றலைகளில்.